ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 15 நாள், ஸ்ரீ பராபவ வருடம், வைகாசி திங்கள், 22 நாள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 5 தேதி வெள்ளிக்கிழமை 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்களேசை கேட்கலாம், ராகம் சுத்த சாவேரி.

மங்களேசையை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம். அதிகாரம் 106, இரவு, குறள் எண் 2. குறள், இன்பம் ஒருவருக்கு இரத்தல் இரத்தலை துன்பம் உறாவரின். பொருள், கேட்ட பொருள் எவ்விதம் துன்பமும் இன்றி கிடைக்குமாயின் கேட்டுப் பெறுவதும் இன்பமுடைய செயலே. குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 106, இரவு, குறள் எண் 2. குறள், இன்பம் ஒருவருக்கு இரத்தல் இரத்தலை துன்பம் உறாவரின். பொருள், கேட்ட பொருள் எவ்விதம் துன்பமும் இன்றி கிடைக்குமாயின் கேட்டு பெறுவதும் இன்பமுடைய செயலே. குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8, நேரம் 6 மணி.

நேயர்கள் கேட்க இருப்பது இன்றைய மத நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைதானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி தொல்கதைகள் வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி. 7:15 தமிழில் செய்திகள்.

7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 2வது பருவம். தொடர்ந்து உணவே உன்னதம். 8:02 உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக நமது பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தின உரை வழங்குபவர் எம் கார்த்திக் ராஜா அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள்.

0: பத்து மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 10:30 மகளிர் மட்டும், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம். இன்றைய தலைப்பு, இந்த பாட்டுனா ரேடியோதான் அப்படி நீங்கள் நினைக்கும் ஒரு திரைப்பட பாடல். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள், 2:30 இலக்கிய இன்பம். இரண்டு 55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி, 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, நான் யார், 6:40 பெட்டத கமலு படுகமொழி பாடல்கள், 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல், 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் அங்கக வேளாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து, நீலகிரி மாவட்ட அங்கக வேளாண்மை திட்டத்தின் துணை தோட்டக்கலை அலுவலர் என் சந்திரன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 9:30 அரங்கிசை, 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்றைய மதநிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Ajay Kumar. Prime Minister Narendra Modi will visit Gujarat and Daman today. He will dedicate and lay the foundation stone of multiple development projects worth over 18,800 crore rupees in Surat across the road, power and industrial sectors. Mr. Modi will also inaugurate a 200-bedded ESIC hospital in Surat, providing modern secondary healthcare across key specialities. The Prime Minister will also inaugurate several important initiatives of the Government of Gujarat, including modern power distribution rates, advanced effluent disposal and treatment infrastructure at Dahej Petroleum. In the evening, Prime Minister Modi will travel to Daman and lay the foundation stone of development projects worth around 2,970 crore rupees. These projects span various sectors including healthcare, civil aviation, tourism, infrastructure, connectivity and public welfare. Prime Minister Narendra Modi has called upon athletes participating in World Yogasan Championship to become global ambassadors of the Ayush Ministry's Yoga 365 campaign when they return to their home countries. Speaking at the opening ceremony of the championship in Ahmedabad, Mr. Modi said, Ministry of Ayush has launched a Yoga 365 campaign to encourage year-round engagement with yoga and promote healthy lifestyle across communities. The Prime Minister urged athletes from across the world to help spread awareness about yoga beyond the championship.
2: जैसे जैसे योगासना स्पोर्ट्स का विस्तार होगा वैसे वैसे इससे जुड़ी नई संभावनाएं भी बढ़ेगी ये खिलाड़ियों के लिए नई कैरियर अपॉर्चुनिटीज लेकर आएगा यह ट्रेनर्स स्पोर्ट्स साइंटिस्ट रिसर्चर्स और इवेंट मैनेजर्स के लिए भी नए अवसर बनाएगा.
1: Prime Minister Narendra Modi yesterday held talks with acting President of Venezuela, Delcy Rodriguez, in New Delhi. The two leaders reviewed the full spectrum of bilateral relations and explored new avenues of cooperation in energy, trade, investment, healthcare, and automobiles, among others. In a social media post, Mr. Modi said they had extensive discussions on expanding cooperation in energy, critical minerals, technology, agriculture, health, and people-to-people ties. The Appointments Committee of the Cabinet has approved a one-year extension for Tarun Kapoor, a retired 1987 batch IS officer, as advisor to the Prime Minister Narendra Modi. The Department of Personnel and Training informed that Mr. Kapoor's extended tenure in the Prime Minister's office takes effect on 10th of this month for a period of 1 year. The Appointments Committee of

0: The cabinet has approved the appointment of Neelkanth Mishra as executive director of World Bank headquarters, Washington, D.C. for a tenure of 3 years. The Department of Personnel and Training informed that the tenure of Parameswaran Iyer has also been extended till the new incumbent assumes charge. The Reserve Bank of India, RBI, will announce its bimonthly monetary policy today. RBI Governor Sanjay Malhotra will announce the decisions taken by the Monetary Policy Committee, MPC, this morning. Former Lok Sabha Secretary General and constitutional expert Subhashi Kashyap passed away in New Delhi yesterday following a prolonged illness. He was 97. Dr. Kashyap was part of the high-level committee headed by former President Ramnath Kovind to prepare a legal framework on simultaneous elections. Author of over 100 books, he served as a Secretary General of Lok Sabha from 1983 to 1990. In his condolence message, Prime Minister Narendra Modi said that Dr. Kashyap was one of India's foremost constitutional scholars whose contributions to parliamentary and constitutional discourse enriched the society. World Environment Day is being celebrated across the globe today. It has been observed on 5th June every year since 1973 as part of the United Nations Environment Programme to build awareness to save life on Earth. The day is observed to raise global awareness to take positive environmental action to protect nature and the planet Earth. On the occasion of World Environment Day, Union Minister for Environment, Forest and Climate Change Bhupendra Yadav and Minister of State Kirti Vardhan Singh will participate in a tree plantation program. India will take on arch rivals Pakistan in the semi-final of the men's under-18 Asia Cup hockey tournament at Kakamegara Hockey Stadium in Japan today. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
2: இனித்தானும் நல்லவை கேட்க சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள்.
3: சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் என்பது வெறும் சொற்றொடர் மட்டுமல்ல, இது மனிதகுலத்தின் வாழ்க்கை நெறிமுறை. ஆதிக்குடி நம் தமிழ்குடி என்றும் உலகிற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனம் எதுவென்றால் அது நம் தமிழினம் ஒன்றே என்றும், இயற்கையையும் மரம் செடி கொடிகளையும் சூரியனை சந்திரனையும் தெய்வமாக வணங்கி பாதுகாத்த இனம் தமிழினம் என்பதை நாம் அறிவோம். சுத்தம் சோறு போடும், சுத்தம் சுகம் தரும் என்ற நம் பழமொழிகள் அதற்கான சான்றுகளாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நோயின்றி நூறாண்டு மட்டுமல்ல வாழ்கின்ற வாழ்நாள் முழுவதும் வாழ அடித்தளமிட்டு வாழ்ந்தவர்கள் நாம். அதை அறிந்துதான் கூழானாலும் குளித்துக்குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு என்றும் நம் முன்னோர்கள் பழமொழியாக சொல்லி வைத்துள்ளார்கள். சுற்றுச்சூழல் என்பது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இயற்கை வளங்களாகும். காற்று, நீர், நிலம், இந்த மூன்றுமே நமது சுற்றுப்புற சூழலின் காரணிகள். இவற்றில் ஒன்று அதன் தன்மையை இழந்துவிட்டாலே நம்முடைய சுகாதாரம் கெட்டுவிடும், சுக வாழ்வும் கெட்டுவிடும். நாம் நம்முடைய நவீன நாகரிகத்தின் வளர்ச்சியால் எந்திரமயமான ஊர்திகள் இவைகளால் ஏற்படும் மாசுகளால் நமக்கும் மற்ற சீவராசிகளுக்கும் நோய் தொற்று ஏற்படுகிறது. ஆலைகள், எந்திரங்கள் வெளியிடும் புகை மற்றும் கழிவு நீராலுமே அதிகப்படியான நோய்கள் வருகின்றன. புகையால் காற்று மாசுபடுகிறது, அசுத்தமான காற்றால் சுவாச கோளாறு, நுரையீரல் நோய் போன்றவை வருகின்றன. தொற்று நோய்கள் இவை தண்ணீரால் பரவும் நோயாகும். கழிவு நீரை ஆற்றிலும் குளத்திலும் நீர்நிலைகளிலும் கொண்டு சேர்த்து விடுவதால் வரும் நோய்கள் தொற்று நோய்கள். புறத்தூய்மை நீரால் அமையும் என்பது உண்மைதானே. ஆதலால் நீரை மாசுபடாது காக்க வேண்டும். நெகிழி போன்ற மக்காத குப்பைகளால் நிலத்தின் தன்மை கெட்டு நிலம் மலடாகும் தன்மையை பெறுகிறது. அதனால் மண்வளம் கெட்டு விளைச்சல் கெட்டு மகசூல் பாதிப்பும் நமக்கு ஏற்படுகிறது. நமது பழைய கட்டடக்கலையில் நீர் சேமிப்பு தொட்டி இல்லாத கட்டடங்கள் இல்லை என்றே சொல்லும் அளவிற்கு தமிழன் நீர் மேலாண்மையை காத்து வந்திருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். கிராமம் முதல் நகரம் வரை குளங்களை வெட்டி நீரை தேக்கி கோடையில் கூட வறட்சி இல்லாமல் வெப்ப நோய்கள் வராமல் பாதுகாத்து வாழ்ந்திருக்கிறார்கள். புகையில்லா வாகனம், மின்சார வாகனம் போன்றவைகளை பயன்படுத்தி மரங்களை வளர்த்து காடுகளை பேணி பாதுகாத்தும் காற்றை மாசுபடா விடாமல் காக்க வேண்டியது நமது தலையாய கடமையாகும். முதலில் குப்பைகளை வீட்டில் தேக்கி சேர்த்து வைக்கக்கூடாது. தெருக்களிலும் வீதிகளிலும் சாலைகளிலும் குப்பைகளை கொட்டக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாது, பொது இடங்களில் சிறுநீர் கழித்தல் போன்ற நம் உடற்கழிவுகளை கழிக்கக்கூடாது, காற்றையும் உடலையும் பாதிக்க செய்யக்கூடிய புகை பழக்கத்தை கைவிட வேண்டும், போதை இல்லாமல் வாழ வேண்டும். அப்படி சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்கின்ற வாழ்க்கையே நமக்கு நோயில்லா ஆரோக்கியமான சுக வாழ்வை வழங்கும் என்பது உண்மையே. நம் முன்னோர்கள் நமக்கு தந்த சுத்தமான இயற்கை வளத்தை நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மனதில் கொள்வோம். முதலில் வீடு, பின்பு நாடு, அதன் பின்பு உலகம் என்ற நிலையிலே உலக மக்கள் அனைவரும் தங்கள் நலன் கருதி சுற்றுப்புற சூழலை காக்க வேண்டியது சுயநலத்தில் இருக்கின்ற பொதுநலம், பொதுநலத்தில் இருக்கின்ற சுயநலமாகும். சுற்றுச்சூழல் காப்போமே, சுகமாய் உலகில் வாழ்வோமே, சற்றும் காற்றை மாசின்றி சேர்ந்தே நாமும் காப்போமே, சுற்றும் ஓசான் படலத்தில் சேரும் புகையை தடுப்போமே, முற்றும் நெகிழி ஒழிப்போமே, மண்ணின் வளத்தை காப்போமே, மரங்கள் மலைகள் காப்போமே, மழைநீர் பொழிய செய்வோமே, பரந்த இந்த பூமியிலே பறவை இனத்தை காப்போமே, தரமாய் தண்ணீர் காப்போமே, தொற்று நோய்கள் தடுப்போமே, சிரமம் எதுவும் இல்லாமல் சேர்ந்தே சுகமாய் வாழ்வோமே என்று கூறி சுற்றுச்சூழலை காத்து சுகமாக வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: இசையும் இறை உணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் 6:15.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 6:15. அருளிசை கேட்கலாம், பக்தி பாடல்கள்.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில் நான் புரள வேண்டும் உருள

0: வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேயர்கள் கேட்க இருப்பது வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.

வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 8 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100 சதவிகிதமாகவும், மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90 சதவிகிதமாகவும் இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

இன்றைய நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பின் கீழ் நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இன்று இரவு 7:30 மணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்

பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 4 கிராம் கிலோவிற்கு அல்லது ஃபேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கிலோவிற்கு கொண்டு விதை மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெஃப் 2 கிராம் லிட்டருக்கு அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். நேயர்கள், இதுவரை வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது
1: மாநில செய்திகள். வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உலக யோகாசன சாம்பியன் போட்டியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த போட்டி உலக விளையாட்டுகளின் அடையாளமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது இளைஞர்களுக்கு பெருமளவிலான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார். யோகாசன போட்டிகளை உலக அளவில் விரிவுபடுத்துவதன் மூலம் தடகள வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் யோகாசன பயிற்சியாளர்கள், விளையாட்டு அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி மேலாளர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்கிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரமான வாழ்வியல் முறைக்கு நீண்டகால தேர்வாக யோகக்கலை சிறந்த தேர்வாக அமையும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். யோகாசன பயிற்சி மனம், உடல் ஆகியவற்றிற்கு புத்துணர்வு அளிப்பதுடன் உலக நல்லிணக்கத்திற்கு உத்வேகம் அளிப்பதாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். அனைத்து நோய்களுக்குமான சிறந்த தீர்வாக யோகக்கலை திகழும் என்பதை வலியுறுத்தும் வகையில் யோகா 365 பிரச்சாரத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தொடங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முன்முயற்சியின் தூதுவர்களாக தடகள வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார். ஒலிம்பிக் உள்ளிட்ட உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் யோகாசன போட்டி இடம்பெறுவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாணவர்கள் கற்றல் திறனுடன் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் பிற துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட கல்விக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், சீருடைகள் வழங்கும் பணியை திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து மக்களுக்குமான அரசாக தாவிகா செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போலி மதசார்பின்மையை தவிர்த்து தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000 விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளதாக பேராசிரியர் பிருந்தாதேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிருந்தாதேவி. நாங்கள் எங்கள் என்வரன்மெண்டல் டேக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், மரக்கன்றுகள் நடுறதுக்காக. நாங்கள் வந்து எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக இந்த 1 வருஷத்தில் 50,000 விதைப்பந்துகளை தயாரித்து சிதர்கோயிலில் இருக்கிற நர்சரி கார்டனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். குருவம்பட்டி ஜூவில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஒரு சீட்லிங்கை ரெடி பண்ணி ஒரு ட்ரீ ஸ்பீஷஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. திரும்பவும் அது வந்து மரமாகி நிறைய பறவைகளுக்கு அது ஒரு வாழ்விடமாக இருக்குதுங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஒரு பறவை தன்னோட வாழ்நாளில் 10,000 மரங்களை உருவாக்குதுங்கிறப்ப நம்ம மனிதர்களாக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
1: கடும் வெப்பத்தை குறைப்பதற்காக அனைவரும் மரக்கன்றுகளை நட முன்வர வேண்டும் என்று அம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய பேர் பபீத். எனக்கு செடி மரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால என்னோடய ஒவ்வொரு பர்த்டேக்குமே நான் வந்துட்டு 100 இல்லை 100+க்கு மேலே நான் செடி வச்சு அது நல்லா க்ரோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அதை அலைவாக வச்சுக்க நான் பார்ப்பேன். இப்போது இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நமக்கு ஹீட் இஷ்யூலாம், இதனால நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதிலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸு அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாருமே பண்ணோம்னா நம்ம நேச்சரோட ஒட்டி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது.
1: மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய மாணவர் லேப்டாப் திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்கள் அல்லது திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று அந்த செய்திக்குறிப்பு உறுதி செய்துள்ளது. தனிநபர் அல்லது நிதி சார்ந்த தகவல் பெறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இத்தகைய செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு லெபனானில் மார்ஜோயன் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநா அமைதிக்குழுவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளது குறித்த விசாரணையை ஐநா உள்நாட்டு பாதுகாப்பு படை தொடங்கியுள்ளது. இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில ஆளுநர் திரு நந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பொருளாதார வழித்தடம் அமைப்பதற்கான பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மிசோரம் மாநில முதலமைச்சர் திரு லால்தோமா கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கிராமப்புறங்களில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வனத்துறையினர் கேமராக்களை பொருத்தியுள்ளனர். திண்டுக்கல்லில் மருந்து விற்பனை கடைகளில் அதிக போதை தரும் டானிக் மாத்திரைகளை விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை

நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 2,53,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாநில அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தாம்பரம் சேலையூர் சரக காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்தி. உலான்பட்டர் ஒபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுர்சியல் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலை மதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம்.
3: நீலகிரியில் வாழ்ந்து வரும் பழங்குடி மக்களின் வாழ்வில் இந்த தொல்கதைகளை வந்து வாரந்தோறும் நம்ம கேட்டுட்டு வரோம். இன்னைக்கு நம்ம கேட்க கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதை. ஒரு எழுத்துப்பாறை பற்றிய ஒரு கதை நான் இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஜானகி அம்மாள், இவர் வந்து ஆளுக்குறும்பர் பழங்குடி மக்கள்ல ஒரு தலைசிறந்த மூலிகை வைத்தியர். இந்த அம்மா வந்து எனக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்தாங்க. இந்த அம்மாவோட நிறைய பயணப்படுறதுக்கு இயற்கை எனக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. ஜானகி அம்மாவை பார்க்கணும்னா இங்கிருந்து கோத்தகிரி, கோத்தகிரியிலிருந்து மாமரம், மாமரத்திலிருந்து இவர்கள் ஊர் வந்து வெள்ளேரிக்கம்பை என்ற கிராமம். வெள்ளேரிக்கம்பைக்கு மாமரத்திலிருந்து நடக்கணும், ரொம்ப தூரம் நடக்கணும். அவர்கள் வந்து நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழிக்கு வந்தாருனா நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் மெதுவாக ஒரு ஒத்தையடி பாதை இப்படியே மெதுவாக நடந்து போகிறோம். மிக சிறந்த உயரமான மலை, அந்த மலையை ஒட்டிய சிறிய ஒற்றையடி பாதை. அங்கே போனோடனே அவங்க வரல, வீட்டில் ஏதோ வேலைன்ட்டு இருந்தாங்க. நாங்கள் போனோடனே ஒரே ஒரு ஒத்தை வீடு, அந்த வீட்டு பகலில் தான் அவங்க இருந்தாங்க. வந்தவுடனே ஒரு அன்பான உபசரிப்பு, தண்ணீரெல்லாம் கொடுத்துட்டு எழுத்துப்பாறைக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னாங்க. எழுத்துப்பாறையா? ஆமாம். இந்த நீலகிரியோட வயசு எவ்வளோ தெரியுமா? எங்கள் பாட்டி, அதாவது ஜானகி அம்மாவுக்கு நிறைய வயசு இருக்கும், அவங்களோட பாட்டி வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்க அடிக்கடி. கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க எழுத்துப்பாறையை வந்து காட்டுவாங்க, அதில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்னாங்க. சரிங்கம்மா, நடக்கலானா அந்த எழுத்துப்பாறைக்கு அவங்க வீட்டிலேருந்து கீழே இறங்கணும், திருப்பி ஒரு மலை, இப்படியே போகுது. ரொம்ப டயர்டாயிடுச்சு, என்னால் முடியலம்மா அப்படின்னா, இல்லை கொஞ்சம் தூரம் அப்படின்னாங்க. ரொம்ப கடுமையான பயணம். அங்கே போனோடனே மிகப்பெரிய எழுத்துப்பாறையை வந்து காமிச்சாங்க. அது அந்த பாறை தான் வெள்ளேரிக்கம்பையில் இருக்க மிகப்பெரிய எழுத்துப்பாறை. எல்லாமே பாறையில் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. அந்த ஓவியங்கள் ஆயிரம் ஆயிரம் கதைகளை வந்து அம்மாவுக்கு அவங்க பாட்டி சொன்ன கதைகளை வந்து சொன்னாங்க. இந்த பாறையோட வயது தெரியுமா அப்படின்னு கேட்டு, பாறை வந்து தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லும் போதே, அந்த வரைந்த ஓவியங்கள் வந்து 200 மேற்பட்ட ஓவியங்கள் இருக்கு, 200 கதைகள் இருக்கு. அப்போ ஒரு கதைகளுக்கு 100 ஆண்டுகள் அப்படின்னாலும் எவ்வளோ இருக்கும்னு கணக்கு போட்டுக்குங்க அப்படின்னாங்க. 200 கதைகள் இருக்கு அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க சொல்கிறாங்க, 2000 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த பாறை.

அப்படின்ற ஒரு பழங்குடி தாய் என்று சொல்றாங்க. அந்த பாறை ஓவியங்கள் இன்று வரை அழியாமல் இருக்கு. அந்த பாறை ஓவியங்கள்ல தான் நீலகிரி வாழ்ந்த மக்களின் வாழ்வில் அவங்களோட பழகிய விலங்குகள், பல்வேறு முக உருவங்கள், அதெல்லாம் வந்து அந்த பாறையில வண்ணம் குறையாத இன்னைக்கும் இருக்கு. அப்போ சமகாலத்தில் வந்து அதை வந்து அறிவியல் பூர்வமா கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்கும்போது தான் குறைஞ்சபட்சம் 4000 ஆண்டுகள் வந்து பழமையானது அப்படின்னு தெரிய வந்துச்சு. அந்த பாறை ஓவியத்தை பற்றி அருகில இருக்காங்க வீடு, அந்த பாறை ஓவியத்தை குறித்த அந்த கதை வரைந்த விதமும், அவங்க வந்து அந்த வேங்கை மரத்து பாலும் அந்த பட்டையும் வேக வைத்து செம்மண் கலந்து வரைஞ்ச ஓவியங்கள் இன்று வரை அழியாதிருக்கு. இந்த அதிசய பாறையை வந்து நீலகிரியோட வயசை வந்து அந்த பழங்குடி தாய் எனக்கு 2000 ஆண்டுகள்னு சொன்னாங்க. 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு பாறை ஓவியம் வெள்ளரி கம்பையில் இருக்கு, அதுவும் ஜானகிம்மா வீட்டின் அருகில் இருக்கு. அந்த பாறை ஓவியத்தை பற்றி நிறைய கதைகளை வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. இன்று பாறை ஓவியத்தை மட்டுமே உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த பாறை ஓவியத்தில் உள்ள கதைகளை இனி எதிர்வரும் நாட்களில் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுகிறேன். அனைவருக்கும் நன்றி.

0: நேரம் 7 மணி.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
5: ஊட்டி எஃப்எம் 101.8. காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
6: ஸ்ரீமதி போலக் ஆகவிருந்த பெண்ணுக்கும் அவருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பே விவாகம் நிச்சயமாகியிருந்தது. ஆனால் அனுகூலமான வேலையை எதிர்பார்த்து திருமணம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. மண வாழ்க்கையில் நிலைவருவதற்கு முன்னால் கொஞ்சம் பணம் சம்பாதித்து வைத்துக் கொள்ளலாம் என்று ஸ்ரீ போலக் விரும்பினார் என்பது என் அபிப்பிராயம். ரஸ்கினின் நூல்களை என்னைவிட அவர் நன்றாக படித்திருந்தார். ஆனால் அவருடைய மேனாட்டு சூழ்நிலை ரஸ்கினின் உபதேசங்களை உடனே அனுபவத்திற்கு கொண்டு வருவதற்கு தடையாக இருந்தது. அவரிடம் நான், உங்கள் விஷயத்தில் உங்கள் இருவருக்கும் இத்தகைய ஒற்றுமை ஏற்பட்டிருக்கும் போது பொருளாதார காரணங்களுக்காக விவாகத்தை ஒத்திவைத்து கொண்டு போவது நியாயமே அல்ல. வறுமை ஒரு தடையாக இருக்குமாயின் ஏழைகள் மனம் செய்து கொள்ளவே முடியாது. மேலும் இப்பொழுது நீங்கள் என்னுடன் தங்கியிருக்கிறீர்கள். வீட்டு செலவு பற்றிய கவலையும் இல்லை. ஆகையால் எவ்வளவு சாத்தியமோ அவ்வளவு சீக்கிரத்தில் நீங்கள் மனம் செய்து கொண்டு விட வேண்டும் என்றேன். முந்திய ஓர் அத்தியாயத்தில் நான் கூறியிருப்பதைப் போல ஸ்ரீ போலக்குடன் ஒரு விஷயத்தை குறித்து நான் இருமுறை விவாதிக்க வேண்டி வந்ததே இல்லை. என் வாதத்தில் உள்ள நியாயத்தை அவர் ஒப்புக்கொண்டார். அந்த சமயம் இங்கிலாந்தில் இருந்த ஸ்ரீமதி போலக்குக்கு இதை குறித்து உடனே கடிதம் எழுதினார். அவரும் இந்த யோசனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். சில மாதங்களில் ஜோகன்னஸ்பர்க் வந்து சேர்ந்தார். கல்யாணத்திற்கு செலவு செய்யும் எண்ணம் இல்லை. விசேட ஆடைகள் அவசியம் என்றும் கருதப்படவில்லை. தமது பந்தத்திற்கு முத்திரையிட இவர்களுக்கு எந்த மத சடங்குகளுக்கு கூட அவசியப்படவில்லை. ஸ்ரீமதி போலக் பிறப்பினால் கிறிஸ்தவர், போலக் யூதர். நீதியின் தர்மமே இவர்கள் இருவருக்கும் பொதுவான மதம். இந்த விவாகம் சம்பந்தமாக நடந்த ஒரு வேடிக்கையான சம்பவத்தை குறித்து சிறிது கூற விரும்புகிறேன். இந்த கல்யாணத்தில் நான் மாப்பிள்ளை தோழனாக இருந்தேன். இதற்கு ஓர் ஐரோப்பியர் எங்களுக்கு கிடைக்க மாட்டார் என்பதல்ல. ஆனால் அந்த யோசனையை போலக் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகையால் நாங்கள் மூவரும் கல்யாணப்பதிவு அதிகாரியிடம் சென்றோம். நான் மாப்பிள்ளை தோழனாக இருந்த ஒரு விவாகத்தில் தம்பதிகள் வெள்ளைக்காரர்கள்தான் என்று அவர் எப்படி நிச்சயமாக நம்பிவிட முடியும்? தம்பதிகள் வெள்ளையர்தானா என்பதை விசாரிப்பதற்காக விவாகப்பதிவை ஒத்திவைப்பதாக அந்த அதிகாரி கூறினார். மறுநாளோ ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு அடுத்த நாள் புது வருட பிறப்பு என்பதால் விடுமுறை நாள். பக்தியுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு திருமணத்திற்கு இத்தகைய அற்பமான சாக்குப்போக்கு கூறி தேதியை ஒத்திவைப்பதென்றால் அதை யாரும் சகித்து கொண்டிருக்க முடியாது. பதிவு இலாக்காவின் தலைவரான பிரதம மாஜிஸ்ட்ரேட்டை எனக்கு தெரியும். தம்பதிகளுடன் அவர் முன்பு சென்றேன். அவர் சிரித்தார். பதிவு அதிகாரிக்கு ஒரு குறிப்பும் கொடுத்தார். அதன் பேரில் முறைப்படி திருமணம் பதிவாயிற்று. இதுவரையில் எங்களுடன் வசித்து வந்த ஐரோப்பியர்கள் அநேகமாக எனக்கு ஏற்கனவே தெரிந்தவர்கள்தான். ஆனால் இப்பொழுதோ எங்களுக்கு முற்றும் புதியவரான ஓர் ஆங்கில பெண் எங்கள் குடும்பத்தில் பிரவேசித்தாள். புதிதாக மனமான இத்தம்பதிகளுக்கும் எங்களுக்கும் எப்பொழுதேனும் அபிப்பிராய பேதம் ஏற்பட்டதாக எனக்கு ஞாபகமில்லை. ஸ்ரீமதி போலக்கும் என் மனைவிக்கும் சில மனஸ்தாபங்கள் அவ்வப்போது இருந்தது உண்டு. ஆனால் அவை சிறந்த வகையில் ஒழுங்காகவும் ஒற்றுமையாகவும் உள்ள குடும்பங்களில் சாதாரணமாக ஏற்படும் மனஸ்தாபங்களை விட எந்த விதத்திலும் அதிகமானவை அல்ல. இன்னுமொன்றும் நினைவில் இருக்க வேண்டும். முக்கியமாக என் குடும்பம் பற்பல வகையானவர்கள் சேர்ந்த கலப்பு குடும்பம் என்றே கருத வேண்டும். எல்லா வகையானவர்களும் வெவ்வேறு குண அதிசயங்கள் உள்ளவர்களாகவும் தாராளமாக இதில் சேர்த்து கொள்ளப்பட்டனர். இதை குறித்து நான் நினைக்கும்போது ஒரே சாதி வெவ்வேறு இனம் என்பதற்கு இடையே உள்ள பேதமெல்லாம் வெறும் கற்பனையே என்பதை கண்டுகொள்கிறோம். என் வாழ்க்கையில் இந்த கட்டத்தில் பிரம்மச்சரியத்தை பற்றிய என் எண்ணம் பூரணமாக வளர்ச்சியடையவில்லை. ஆகவே என் பிரம்மச்சரிய நண்பர்கள் எல்லோருக்கும் மனமாகிவிட வேண்டும் என்பதில் நான் அதிக சிரத்தை கொண்டேன். வெஸ்ட் தனது பெற்றோரை பார்த்துவிட்டு வருவதற்காக லவுத்துக்கு யாத்திரை சென்றார். சாத்தியமானால் விவாகம் செய்து கொண்டு திரும்புமாறு அவருக்கு சொல்லி அனுப்பினேன். போனிக்ஸ் எங்கள் எல்லோருக்கும் பொது வீடு. நாங்கள் எல்லோரும் விவசாயிகளாகவே எண்ணிக்கொண்டதால் விவாகத்தை பற்றியும் அதன் சாதாரணமான விளைவுகளை குறித்தும் நாங்கள் பயப்படவில்லை. வெஸ்ட் ஸ்ரீமதி வெஸ்டுடன் திரும்பி வந்தார். அவர் லீஸ்டரை சேர்ந்த அழகிய இளம்பெண். லீஸ்டர் தொழிற்சாலையில் செருப்பு தயாரிக்கும் வேலை செய்யும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த தொழிற்சாலையில் வேலை செய்து ஸ்ரீமதி வெஸ்டுக்கும் கொஞ்சம் அனுபவம் உண்டு. அழகிய பெண் என்று நான் அவரை கூறியது அவருடைய குணசீலத்தின் அழகு என்னை உடனே கவர்ந்திருந்ததனால் உள்ளத்தின் தூய்மையிலேயே உண்மையான அழகு இருக்கிறது. ஸ்ரீ வெஸ்டுடன் அவருடைய மாமியாரும் வந்தார். அவ்வயோதிக மாது இன்றும் உயிரோடு இருக்கிறார். தமது உழைப்பு, உற்சாகம், சந்தோஷமான சுபாவம் ஆகியவைகளினால் அவர் நாங்கள் எல்லோரும் வெட்கப்படும்படி செய்துவிட்டார். விவாகம் செய்து கொள்ளுமாறு இந்த ஐரோப்பிய நண்பர்களை நான் தூண்டியதைப் போன்றே இந்தியாவில் இருக்கும் தங்கள் குடும்பங்களை தருவித்துக் கொள்ளுமாறு இந்திய நண்பர்களையும் உற்சாகப்படுத்தினேன். இவ்விதம் போனிக்ஸ் ஒரு சிறு கிராமமாக வளர்ந்தது. 6 குடும்பங்கள் அங்கே குடியேறி வளர ஆரம்பித்தன.
5: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள். இனி காந்திய பாடல் ஒன்று.

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: ஊரெங்கும் டைபாய்டு காய்ச்சல் பரவிக்கொண்டிருந்தது. சபர்மதி ஆசிரமத்திலும் சிலரை காய்ச்சல் பாதித்தது. மீராபென், சிமன்லால், நானாவதி போன்றவர்கள் காய்ச்சலில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் சுயநினைவில்லாமல் கிடக்கிறார்கள். சீக்கிரமே மருத்துவமனையில் சேர்ப்பதுதான் நல்லது என்று ஆசிரமவாசி ஒருவன்

0: காந்தியிடம் தெரிவித்தார். காந்தி தமது வழக்கமான வேலைகளை செய்தபடி நோய்வாய்ப்பட்டவர்களையும் அக்கறையாய் கவனித்து வந்தார். எனினும் அவர் சொன்னார், நான் குறையில்லாமல் பார்த்துக் கொள்வேன், ஆனால் யாரேனும் மருத்துவமனைக்கு போக விரும்பினால் அதை தடுக்க மாட்டேன் என்று. சிமன்லாலின் காய்ச்சல் தீவிரமடைந்தது. சிமன்லாலின் மனைவி அகமதாபாத்தில் இருக்கிறார். கணவருக்கு துணையாக இருந்து பார்த்துக்கொள்ள அவரை இங்கே அழைக்கலாமே என்றார் ஒருவர். மனிதர் உயிர் பிழைப்பார் என்று தோன்றவில்லை, மற்றொருவர் வருத்தத்துடன் சொன்னார். காந்தி அவர்களிடம், நானே கவனித்துக் கொண்டு விடுவேன், ஆனால் சிமன்லால் விரும்பினால் தன் மனைவியை வரவழைத்துக் கொள்ளலாம் என்றார். சிமன்லால் மற்றவர்கள் யோசனையை மறுத்துவிட்டார். பாபு நமக்கு தாய் தந்தையாக மட்டுமல்ல மருத்துவராகவும் இருக்கிறார். உறவினர்கள் வந்தால் இல்லாத பயத்தை கிளப்பிவிடுவார்கள் என்றார் அவர். உண்மையிலேயே சிமன்லாலின் உடல்நிலை மோசமாகத்தான் இருந்தது. எல்லோரும் விழிப்புடன் இருந்து சிமன்லாலை கவனித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய பணியில் எவ்வித குறைபாடும் இருக்கக்கூடாது என்று கண்டிப்பாக சொன்னார் காந்தி. இரவில் சிமன்லாலுக்கு துணையாக இருக்கும்படி பல்வந்த் சிங் என்பவரை பணித்தார். சில நாட்களிலேயே சிமன்லால் எழுந்து உட்கார்ந்தார். ஆசிரமத்தை அவதிக்குள்ளாக்கிய டைபாய்டு காய்ச்சல் அறவே ஒழிந்து போனது.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றியடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையே எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், தொழில்நுட்பம், விவசாயம், சுகாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், லத்தீன் அமெரிக்காவில் இந்தியாவின் நட்பு நாடாக திகழும் அந்நாட்டுடன் பரஸ்பரம் இருதரப்பிற்கும் பயனளிக்கும் நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ருத்ரேந்திர டாண்டன், உலகில் அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடாக வெனிசுலா திகழ்கிறது என்றும், எரிசக்தி துறையில் அந்நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாகவும் கூறினார். இது தவிர கால்நடை வளர்ப்பு, போக்குவரத்து, வேளாண் உபகரணங்கள், வாகன உற்பத்தி மற்றும் மருந்து உற்பத்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு டாண்டன் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின்போது பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், பாதுகாப்புகள், பருவநிலை மாற்றம், தூய்மை எரிசக்தி, கல்வி போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நட்புறவு இருந்து வருவதாகவும், உயர் தொழில்நுட்பம், பொருளாதார நடவடிக்கைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுவடைய செய்வதற்கான முன்முயற்சிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதனிடையே பெங்களூருவில் லிவர்பூல் பல்கலைக்கழக கிளையை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்தின் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கற்றல், புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி ஆகியவற்றில் உலகின் மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். உலக அளவில் முன்னணியில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அதன் கிளைகளை அமைத்து வருவதன் மூலம் இளைஞர்களுக்கு சிறந்த கல்விக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் கல்வித்துறையில் இந்தியா பிரிட்டன் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், அதிகளவில்

0: அளவிலான எண்ணெய் வளம் கொண்ட நாடாக உள்ள வெனிசுலாவில் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் பணிகளில் இந்திய நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிபுணத்துவம், மனிதவளம் ஆகிய துறைகளில் முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவிற்கு அதிக அளவில் கச்சா எண்ணெயை பெருமளவில் விநியோகம் செய்த நாடாக வெனிசுலா திகழ்வதாகவும், எதிர்காலத்தில் எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வாய்ப்புகளை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தொழில்நுட்ப வல்லுநர் குழு விரைவில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், அவரது இந்த பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இவ்விரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், போக்குவரத்து, எரிசக்தி, முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுக் கொள்கை சுதந்திரமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருளுக்கான விலை அதிகரித்து வரும் நிலையில், உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் விலையை லிட்டர் 1.86 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு எவ்வித மாற்றமும் இன்றி இருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பயண கட்டணம் மற்றும் விமான நிலைய கட்டணங்களை சீராக பராமரிப்பதற்கு இத்திட்டம் உதவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலை நிர்ணயத்தின்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கான ஈவுத்தொகை, வரிகள் உட்பட விமான எரிபொருளின் விலை லிட்டர் 1 தில்லியில் 115 ரூபாயாகவும், மும்பையில் 114.50 ரூபாயாகவும், சென்னையில் 139 ரூபாயாகவும் இருக்கும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரத் குமாசென் தெரிவித்துள்ளார். அம்மாநில முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். இதனிடையே இந்த தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அம்மாவட்ட மொத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 1973 இந்நாளை உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்க ஐநா முடிவு செய்தது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி

இன் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மகளிர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 தொடங்குகிறது. உலான்பட்டர் ஒப்பன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலிடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுராய்சில் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 7:25. நேயர்கள் கேட்க இருப்பது குட் மார்னிங் நீலகிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இது குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா
3: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. சோம்பலை ஒழித்து உழைப்பை அடையாளமாக்கி விடாமல் முன்னேறினால் வெற்றி நம்மை தேடி வரும். குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வேல் திரைப்படத்திலிருந்து.

குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்.

அவ்வளவு காலம் திருநாங்கூரில் இருந்த பின் இன்று மறுபடியும் வந்து பார்க்கிற போது காவிரி பூம்பட்டினம் முன்பிருந்ததை காட்டிலும் பெரிய நகரமாக வளர்ந்திருந்தது போல் காட்சியளித்தது இளங்குமரனுக்கு. நீலநாக மறவருடைய படைக்கல சாலையில் அன்று மாணவர்களாக இருந்த பலர் இன்று பயிற்சி முடிந்து வெளியேறியிருந்தார்கள். இன்று புதிய மாணவர்கள் வந்திருந்தார்கள். படைக்கல சாலையில் அன்று செடிகளாயிருந்த மரக்கன்றுகள் இன்று மாமரங்களாய் பூத்திருந்தன. ஆலமுற்றத்து மரத்தில் ஏற்கனவே இருந்த எண்ணற்ற வீழ்துகள் தவிர இன்னும் புதிய வீழ்துகள் மண்ணில் இறங்கி ஊன்றிக் கொண்டிருந்தன. படைக்கல சாலையின் தோட்டத்தில் அன்று சின்னஞ்சிறு குட்டிகளாக தாவி திரிந்து கொண்டிருந்த மான்கள் இன்று கொம்பு கிளை படர குட்டிகள் துணைப்படர தோன்றின. அவனுடைய மனதைப் போலவே உலகமும் வளர்ந்திருந்தது, மாறியிருந்தது. ஒரு பக்கத்தில் கொல்லர்கள் பழைய வேல்களுக்கு துரு நீக்கியும் புது வேல்களை வார்த்தும் பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். அவற்றை பார்த்தவுடன் வேலையும் பெண்ணின் விழியை

எனக்கு சொன்னான் என்றார் நீலநாகமரவர். அதை கேட்டு அவன் அதிர்ச்சி கொள்ளவில்லை. பழைய நாட்களாயிருந்தால் என்னை கொலை செய்யும் மனிதர்கள் இங்கிருக்கிறார்களா என்று திமிரோடு எண்ணியிருக்கும் அவன் மனம். இன்றோ நான் என்றால் எனது உடல் அன்று, நான் என்பது எனது ஆன்மா. ஆன்மாவை எவராலும் கொலை செய்ய முடியாது என்று சிந்தித்தது அவன் மனம். இளங்குமரன் இந்திரவிழாவின் முதல் நாளாகிய அன்று மாலை படைக்கலச்சாலையை சேர்ந்த பெரிய யானை ஒன்றில் ஏறிக்கொண்டு வாதிடுவதற்காக உயர்த்திய கொடியுடனே புறப்பட்ட போது அவனால் வெற்றி கொள்ள முடியாத வாதத்தையும் முல்லையையும் உடன் கொண்டு வாயிலில் வந்து வழிமறித்தார் வீரச்சோழிய வளநாடுடையார். நலமாக இருக்கிறீர்களா ஐயா? உங்களோடு கதக்கண்ணன் வரவில்லையா என்று புன்முறுவல் பூத்தவாறு விசாரித்து அவனை நோக்கி சீறினார் அவர். நலத்துக்கு என்ன கேடு? சாகாததுதான் பெரிய குறை தம்பி. நீ இன்னும் சிறிது காலம் என்னையும் இந்த பெண்ணையும் ஏமாற்றிக் கொண்டு திரிந்தால் அந்த குறையும் தீர்ந்துவிடும். அந்த கிழவர் தன்மேல் பெரும் கோபத்தோடு வந்திருக்கிறார் என்பது இளங்குமரனுக்கு புரிந்தது. நிர்விகாரமான நோக்குடன் அவன் பக்கத்தில் நின்ற முல்லையை பார்த்தான். அவள் வளர்ந்து நிறைந்திருந்தாள். அவன் பார்வையில் நாணி குழைந்து முல்லை தலை குனிந்தாள். இளஞ்சூரியனின் ஒளியோடு திகழும் இளங்குமரன் முகத்தையும் கண்களையும் காண கூசின அவள் கண்கள். உலகில் உள்ள அறிவின் பரிசுத்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிரே யானை மேல் அமர்ந்திருக்க காண்பது போல் அவளுக்கு பயமாகவும் இருந்தது. இப்போது கொடியை ஏந்திக் கொண்டிருக்கும் அவனுடைய இதே கையில் எத்தனையோ புண்களுக்கு தன் கைகளால் மருந்து தடவி ஆற்றிய நாட்களை நினைத்து கொண்டாள் முல்லை. இந்த கைகளையும் தோளையும் தொடுவது விளையாட்டாக இருந்த காலம் போய் தொட நினைப்பது தயக்கத்திற்கு உரிய காரியமாகிவிட்ட நிலையில் தான் இருப்பதை உணர்ந்தாள் அவள். வளநாடுடையார் முன்பு இருந்ததை விட தளர்ந்து இருந்தார். தலை நாணர் பூவைப் போல் நரை கண்டு வெளுத்திருந்தது. ஆயினும் எரிந்தாலும் போகாத சந்தனக்கட்டையின் மனம் போல் குடி வழி வந்த வீரர்களை சுருங்கிய முகத்தில் இன்னும் ஒடுங்காமல் விரிந்து தெரிந்தது. சண்டைக்கு கொடி கட்டி கொண்டு வந்து நிற்கும் அவரிடம் இளங்குமரன் அமைதியான முறையில் பேசினான். ஐயா, பட்டிமண்டபத்தில் சமயவாதம் புரிவதற்காக நான் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த நகரத்தில் பல நாட்டு அறிவாளிகள் சந்தித்து போரிடுவதற்கு இந்திரவிழா நாட்கள் தாம் வாய்ப்பு ஏற்படுத்துகின்றன. நம்முடைய சொந்த விவாதத்தை என்றைக்கு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாமே. நானும் குருகுலவாசம் முடிந்து காவிரி பூம்பட்டினத்துக்கே திரும்பிவிட்டேன். இனிமேல் நாம் சந்தித்துக் கொள்வதும் அரிய காரியமில்லையே. உன்னை சொல்லி குற்றமில்லை தம்பி. அந்த திருநாங்கூர் கிழவனும் இந்த ஆலமுற்றத்து மனிதனும் சேர்ந்து உன்னை சரியான பித்தனாக மாற்றியிருக்கிறார்கள். உன்னிடம் மிக முக்கியமான செய்தி ஒன்று பேச வேண்டும். இந்திர விழா முடிந்ததும் ஒரு நாள் தனியாக வந்து சேர் என்று வேண்டா வெறுப்புடன் கூறிவிட்டு முல்லையோடு திரும்பிச் சென்றார் வளநாடுடையார். ஆலமுற்றத்து கோயிலுக்கு போய்க் கொண்டிருந்த போது தான் வந்திருப்பது தெரிந்து தந்தையும் மகளும் படைக்கலச்சாலைக்குள்ளும் வந்து சென்றிருக்க வேண்டும் என்று அவர்கள் வரவை பற்றி அனுமானம் செய்தான் இளங்குமரன். யானையை செலுத்திக் கொண்டு இரண்டு மூன்று வீதிகளை கடந்து நாளங்காடியை நோக்கி திரும்பிய போது அவனுடைய பழைய நண்பர்கள் சிலர் கைகோர்த்தபடி எதிரே வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. இப்போது அவர்கள் யாவரும் வளர்ந்து உடற்கட்டும் பெற்றிருந்தனர். அவர்கள் தன்னை அடையாளம் தெரிந்து கொள்வார்கள் என்ற நினைப்போடு யானையின் நடையை மெதுவாக்கி நிற்கச் செய்தான் இளங்குமரன். ஆனால் அவர்கள் அவனை யாரோ ஒரு பெரிய ஞானி என்ற வழக்கமான மதிப்புக்காக உற்று பாராமல் கை கூப்பிவிட்டு முன்னே நடந்து சென்றார்கள். அவனுக்கு அவர்கள் எல்லோரையும் எல்லாவற்றையும் நினைவிருந்தது. அவனை அவர்கள் எல்லோருக்கும் நினைவில்லை. அவன் மாறியிருந்தான். எதிரே வருகிறவர்கள் செலுத்திய வணக்கங்களையும் மதிப்புகளையும் தன் குருவின் பிரதிநிதியாய் இருந்து அவர்கள் சார்பில் வாங்கி அவற்றை அவருக்கே அனுப்பி வைக்கப்பட்டதாக பாவித்துக் கொண்டு சென்றான் அவன்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.

0: உணவே உன்னதம். இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கக்கூடிய உணவு முறைகள் பற்றிய தகவல்கள் வழங்க கேட்கலாம்.
1: பிரெக்னென்ட் விமானங்களுக்கு என்ன டயட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வெயிட் வந்துட்டு ஒரு 55 kg ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 55 to 65 வரைக்கும் அவங்க வெயிட் கெயின் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த வெயிட்டுக்குள்ளே தான் இருக்கணும் இவங்க. என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மூணு வகையாக கேட்டகரிஸ் பண்ணலாம். ஒன்று செடென்ட்ரி, மாடரேட், ஹெவி அப்படின்ட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செடென்ட்ரி ஒர்க்கு அவங்க வேலையை வச்சு மூணாக பிரிக்கிறோம். செடென்ட்ரி ஒர்க்கு, மாடரேட் ஒர்க்கு, ஹெவி ஒர்க் அப்படின்போது அப்படின்னு மூணாக பிரிக்கிறோம். இந்த செடென்ட்ரி ஒர்க்கில் என்னென்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கு இதெல்லாம் செடென்ட்ரி ஒர்க்கில் வந்துடும். இந்த மாடரேட் ஒர்க்குன்னு அந்த ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ணுறாங்களே வந்துட்டு மாடரேட் ஒர்க்கில் வச்சுக்கலாம். அடுத்து ஹெவி ஒர்க்கர் அப்படின்னு வரும்போது, ஹெவி ஒர்க்னால் நம்ம தோட்ட வேலை செய்கிறவங்க, ரோடு வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி ரொம்ப உடம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற ஹெவி ஒர்க்கரை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூணாக பிரித்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணிப்போம். இதில் வந்து செடென்ட்ரி ஒர்க்கருக்கு வந்து கிட்டத்தட்ட 1660 கேலரி ஒன் டேக்கு தேவைப்படுது. அதில் மாடரேட் ஒர்க்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெயிட் வந்து நார்மல் 55 kg, அதாவது நான் ஆவரேஜ் 55 kg சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. செடென்ட்ரி ஒர்க்கு 55 kg இருக்காங்கன்னா 1660 கேலரி ஒன்றைக்கு தேவைப்படுது. அதே மாடரேட்டாக இருக்காங்க அப்படின்போது இந்த 55 kg 2130 கேலரி தேவைப்படுது. இதே வந்து ஹெவி ஒர்க்கராக இருக்காங்க 55 kg வெயிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2720 கேலரி தேவைப்படுது. இப்போ இதே வந்து ப்ரெக்னென்ட் விமன், இவங்களே வந்து ப்ரெக்னென்ட் விமனாக வரும்போது 55 kg இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருந்து கிட்டத்தட்ட 350 கேலரி அதிகமாக ஃபுட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் 350 கேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் வந்துட்டு வயிற்றில் இருக்கிற குழந்தை வளர்வதற்காக இந்த 350 கேலரி எக்ஸ்ட்ரா தேவைப்படுங்க. இதுக்கு மேலே அதிகபட்சமானால் அவங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் வர சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸோ வந்துட்டு எல்லா ஃபுட்டும் கொடுக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டது எல்லாமே நம்ம சாப்பிட்றாங்க, என்ன ஆகுதுன்னா ஒபேசிட்டி ஆகிடுறாங்க. அதுவும் இல்லாமல் ஒபேசிட்டி ப்ளஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்காக ஆகிடுறாங்க, அதாவது சர்க்கரை நோய் வரக்கூட சான்ஸ் இருக்குங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன் வந்துட்டு நார்மலை விட, நார்மலாக இருக்கிற ஆவரேஜை விட எக்ஸ்ட்ரா வந்து 350 கேலரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாங்க. அதுவும் இல்லாமல் கம்பல்சரி இந்த ப்ரோட்டீன் அப்படின்னு வரும்போது வந்துட்டு இந்த ப்ரெக்னெண்ட்டான விமனை மூணு வகையாக கேட்டகரைஸ் பண்ணலாம். மூணு ட்ரிமஸ்டராக நம்ம பிரிக்கலாங்க, மூணு நிலையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ட்ரிமஸ்டர். இந்த ட்ரிமஸ்டரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட முதல் கருவானது உருவாகும், வளர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்க எடுத்துக்கிற ப்ரோட்டீன் கிட்டத்தட்ட 36 gram பக்கம் இது ஆவரேஜ் உமனுக்கு தேவைப்படும். அதே ஓகே எடுத்துக்கலாம். அதுவே செகண்ட் செமஸ்டர் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 7.6 gram ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். 36 ப்ளஸ் 7.6 ப்ரோட்டீன் அவங்க ஃபுட்டில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தேர்ட் செமஸ்டர் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 17.6 gram ப்ரோட்டீன் பக்கம் அவங்க தேர்ட் ட்ரிமஸ்டரில் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட வளர்ச்சி, குழந்தையோட தசை வளர்ச்சி, மூளை வளர்ச்சி மற்றும் கண் வளர்ச்சி போன்றவைகளுக்காக இந்த ப்ரோட்டீனானது உதவி பண்ணும். அதுவும் இல்லாமல் அம்மாவோட வெயிட்டு ப்ளஸ் வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு இதெல்லாம் வந்து குழந்தைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. குழந்தைக்கு வந்து கால்சியமானது 800 mg தேவைப்படுது. 800 mg எப்படி நம்ம கால்சியம் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, வெறும் பாலால் மட்டும் கொடுக்க முடியாது. பால், ராகிக்கூழ், பன்னீர், கொண்டக்கடலை, காய்கறி வகைகள் ப்ளஸ் வந்துட்டு கீரை வகைகள் இதிலிருந்து தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 800 mg கால்சியத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் குடிக்க வைக்கலாம், ராகிக்கூழ் குடிக்க வைக்கலாம், இல்லை கீரை கொடுக்கலாம், கொண்டக்கடலை கொடுக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இதையே கால்சியம் கொடுக்கறது குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லி ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது எதுக்காக, அந்த சத்து எதுக்காக கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட கண் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அயன், இரும்பு சத்து. இரும்பு சத்து வந்து 21 mg பக்கம் இரும்பு சத்து ஒரு நாளுக்கு அவங்க எடுத்துக்கணும். இது ஏன் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற தொப்புள் கொடியானது நல்ல ரத்த ஓட்டத்தோடவும் இருக்கணும், அதுக்காக இது தேவைப்படுது. ப்ளஸ் வந்துட்டு அம்மாவுக்கு டெலிவரி அப்போவும் அதிகமாக பிளட் லாஸ் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அயனானது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குதுங்க. அடுத்து ஃபோலிக் ஆசிட், 480 µg தேவைப்படுது அம்மாவுக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா, இது வந்து குழந்தையோட ஆக்டிவிட்டீஸ், குழந்தையோட மூளை வளர்ச்சி மற்றும் குழந்தையோட முக்கியமான செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் அதிலிருந்து கிடைக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட் மூலமாக குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாகவும் இம்யூனிட்டியாகவும் இருப்பாங்க. இந்த ஃபோலிக் ஆசிடும் அயனும் கண்டிப்பாக குழந்தைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து கிட்டத்தட்ட குழந்தைக்கு வந்துட்டு 450 mg தேவைப்படுதுங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா,

0: குழந்தையோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்றா ஃபோலிக் ஆசிட் இருக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட் கம்மியாகிறதுல என்ன ஆகுனா குழந்தைய வந்துட்டு கிட்டத்தட்ட ஊனமாக பிறக்கக்கூட சான்ஸ் இருக்குதுங்க. ஸோ வந்து ஃபோலிக் ஆசிட் வந்துட்டு நம்ம கரெக்டாக இந்த சப்ளிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கணுங்க. ப்ரெக்னென்ட் விமனுக்கு அம்மாவுக்கு வந்து என்ன டயட் சார்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மாவுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு நாளைக்கு 2 முட்டை கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க, ஃபுட்டில் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு நாளுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி 2 கிளாஸ் பால் குடிக்கணும். அதுவும் இல்லாமல் 2 to 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளுக்கு குடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆமாம், இது ஏன் அப்படின்னா நல்லா பால் சுரக்கும் பாப்பாக்கு, இதெல்லாம் எடுத்துக்கலாம் நல்லா பால் சுரக்கும். அதுவும் இல்லாமல் வாரத்தில் 2 தடவை வந்துட்டு வெந்தய கீரை இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு சூப்பாகவும் இல்லை பொரியலாகவும் சாப்பாட்டில் சேர்க்குற மாதிரி இருக்கணுங்க. அப்புறம் வந்து சாம்பாரில் வந்துட்டு நீங்கள் சோம்பு, கசகசா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்தாலே கொஞ்சம் நல்லா பால் சுரக்க ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் ராகி கூழ், ராகி கஞ்சி அம்மாவுக்கு கொடுக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு கீரை வகைகள் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அம்மாவுக்கு. இதெல்லாம் கொடுக்கும்போது நல்லா வந்து பால் சுரக்கும். சோயாபீன்ஸு அந்த மாதிரி ஐட்டம் கொடுக்கலாம். ஒன் டேக்கு வந்துட்டு மார்னிங் வந்துட்டு அவங்க எந்திரிச்ச உடனே 2 கிளாஸ் பால் குடிக்க வைங்க. 8 to 9 மணிக்கு வந்துட்டு 4 to 5 இட்லி பக்கம் சாப்பிட்லாம். ஆவரேஜ் அம்மா இப்போ 55 kg பக்கம் வெயிட் இருக்காங்க, 55 to 60 பக்கம் இருக்காங்க. அதாவது ஹைட் ஃபார் வெயிட்டு, அதை வந்து பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி நம்ம சொல்லுவோம். ப்ளஸ் வந்து இப்போ ஆவரேஜாக அம்மா இருக்காங்க, 55 kg இருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கு வந்து மார்னிங் வந்துட்டு 3 இட்லி பக்கம் அவங்க எடுத்துக்கலாம். திரும்ப வந்து 11 o'clock வந்துட்டு ஃப்ரூட் சாலடு இல்லை வந்துட்டு ஹெல்த் மிக்ஸு இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம். இல்லை கொண்டக்கடலை நல்லா முளைக்கட்டின கொண்டக்கடலை பாசி பயிர் மாதிரி நீங்கள் 11 o'clock கொடுக்கலாங்க. ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒரு மீல்ஸ், ஹாஃப் மீல்ஸு முடிஞ்சால் ஒரு ரொட்டி இல்லைனா 2 சப்பாத்தி மாதிரி கொடுத்துக்கலாம் அம்மாங்களுக்கு. ப்ளஸ் எக்கு வந்து கம்பல்சரி கொடுக்குற மாதிரி இருக்கணுங்க. முடிஞ்சால் அம்மாங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர்நூனில். ஈவினிங் வந்துட்டு ஸ்நாக்ஸு இல்லைனா வந்து அம்மா வந்து முக்கியமாக ஹெல்தி வாக்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்நாக்ஸில் வந்துட்டு நம்ம ரெகுலராக வந்து வீட்டில் என்ன ப்ரிஃபர் பண்ணி கொடுக்குறாங்களோ, ஹெல்த் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவு வீட்டில் ப்ரிஃபர் பண்ணுற ஃபுட்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். நைட்டு வந்து என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இட்லினா ஒரு 3 இட்லி 4 இட்லி கொடுக்கலாம். சாதம்னா 1/2 கப் சாதம் மாதிரி கொடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு அது கூட பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அடுத்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அம்மாவுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டேஷன் அம்மா வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படின்போது அம்மா என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, 1 டேக்கு கம்பல்சரி 2 எக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது 2 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அம்மா கம்பல்சரி, இதை குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் தான் நல்லா பால் சுரக்கும். ப்ளஸ் வந்து ராகி கூழ் கொடுக்கலாம் அம்மாவுக்கு. அதுவும் இல்லாமல் வாரத்தில் 2 தடவை வெந்தய கீரை வந்துட்டு சூப்பாகவோ இல்லை வந்து பொரியலாகவோ சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அப்புறம் சாம்பாரில் வந்துட்டு சோம்பு, கசகசா இதெல்லாம் சேர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் குழந்தைக்கு நல்லா பால் சுரக்குங்க. ஸோ இந்த மாதிரி டயட்டை நீங்கள் சாப்பாட்டில் சேர்க்குற மாதிரி இருக்குங்க.
1: இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள்.
2: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

0: 2 நிமிடம்.
1: நமது பூமி நமது கைகளில், உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை வழங்குபவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள்.
2: மனிதர்கள் வசிப்பதற்கு மட்டுமல்ல, இப்பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் வசிப்பதற்கு ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அவசியம். தொழில் புரட்சி ஏற்பட்ட காலத்திலிருந்தே சுற்றுச்சூழல் பாதிப்பானது ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இன்று பல்வேறு உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் மாறிவரும் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. தொழில் புரட்சி மட்டுமல்ல, மனிதர்களின் அன்றாட செயல்பாடுகள் கூட இன்று சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்தானதாக மாறி வருகிறது. நீர், நிலம், காற்று, ஆகாயத்தில் செயற்கை கோள்களின் சிதறல்கள் என நம்மை சுற்றியிருக்கும் சூழல் மீண்டு வர முடியாத அளவுக்கு மாசடைந்து வருகிறது. நாம் நம் சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து பணமோ பொருளோ அல்ல, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலே. அதுவே உலகத்தின் உயிர் நாடி, உயிர் மூச்சு. சுற்றுச்சூழல் மாசுபடுவதால் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை குறித்தும் அவற்றை தவிர்க்கும் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்று காலத்தின் கட்டாயம். பொதுமக்களிடம் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஐக்கிய நாட்டு சபையால் ஒவ்வொரு வருடமும் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை, ஏற்ற இறக்கங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில், எரிபொருள் சிக்கனம் என்பது தனிநபர் சேமிப்புக்கான வழிமுறை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த

0: தேசத்தின் பொருளாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் மிக முக்கியமான தேவையாக இன்று மாறியுள்ளது. வாகனங்களை முறையாக பராமரிப்பது, டயர்களின் காற்றழுத்தத்தை சீராக பராமரிப்பது, தற்போது மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை மற்றும் மாற்று எரிபொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. பொது போக்குவரத்து அல்லது மிதிவண்டியை பயன்படுத்துவது மற்றும் ஒரே பகுதிக்கு செல்வோர் வாகனங்களை பகிர்ந்து கொள்வது போன்ற பழக்கங்கள் எரிபொருளை சிக்கனப்படுத்த உதவும். உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களின் வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படையாக விளங்குவது தண்ணீராகும். பூமி பரப்பில் பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருந்தாலும் நாம் பயன்படுத்துவதற்கு உகந்த நன்னீரின் அளவு வெறும் 1% மட்டுமே. பெருகி வரும் மக்கள் தொகை, காடழிப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் இந்த நன்னீர் ஆதாரம் வேகமாக குறுகி வருகிறது. எனவே தண்ணீர் சிக்கனம் என்பது இன்றைய காலகட்டத்தின் மிக முக்கிய தேவையாக மாறியுள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை முறையாக நிறுவி மழைநீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும். இது எதிர்கால வறட்சியை எதிர்கொள்ள நமக்கு உதவும் சிறந்த கேடயமாகும். தண்ணீர் என்பது நாம் காசு கொடுத்து வாங்கும் ஒரு பொருள் அல்ல, அது அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய இயற்கை சொத்து. நீரை சேமிப்போம், நிலத்தை காப்போம் என்ற விழிப்புணர்வுடன் நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். ஒரு சமயம் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா கிட்ட, உங்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடித்தமான விஷயம் எதுன்னு கேட்டாங்களாம். எனக்கு இந்த உலகத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மண்ணதாயா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டதற்கு, எதை போட்டாலும் மட்கச் செய்யக்கூடிய மண் விதை போட்டால் மட்டும் உயிர்க்க செய்யுது இல்லையா, அதனால இந்த மண்ணுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு, எனக்கு இந்த மண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணவு அளிப்பது ஆரோக்கியமான மண் என்றால் சற்றும் மிகையில்லை. மண்ணை வளப்படுத்துவது பயிர்கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் தான். ஆனால் இன்று மண்ணிலிருந்து அதிக மகசூல் பெறும் எண்ணத்தில் மண்ணிற்கு தேவையில்லாத உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் களைக்கொல்லிகளும் இடப்பட்டு மண் தன்னுடைய தன்மையை இழந்து வருகிறது. ஆரோக்கியமான மண்வளத்தை பெற மண்ணில் நுண்ணுயிரிகளும் மண்புழுக்களும் நண்டுகளும் அவசியம். ஆனால் இவைகள் அனைத்தும் இன்று வேளாண் விளைநிலங்களில் அருகி வருகின்றன. அதிக மகசூல் பெற பயிர்களை பற்றி கவலை கொள்ளும் நாம் மண்வளத்தை பற்றி கவலை கொள்வதில்லை. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். மகசூல் பெற மண்வளம் அவசியம். உலகம் முழுவதும் மண்வளம் குறைந்து வருவதாக ஆய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியப்படும் நெகிழிப்பைகள், குவளைகள், உறிஞ்சி குழல்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் போன்றவை இன்று உலகளவில் சுற்றுச்சூழலுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. மலிவான விலை மற்றும் எளிதான பயன்பாடு காரணமாக இவை மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்துவிட்டாலும் இவை ஏற்படுத்தும் பேராபத்துகள் அளவிட முடியாதவை. நெகிழிகள் மக்குவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். இவை நிலப்பரப்பில் குப்பையாக குவிந்து நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிக்கின்றன. மழைநீர் மண்ணுக்குள் செல்வதை தடுத்து வறட்சியை ஏற்படுத்துகின்றன. மேலும் வடிகால்களில் இந்த நெகிழிப்பைகள் அடைத்துக் கொள்வதால் மழைக்காலங்களில் செயற்கை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நோய் தொற்றுகள் பரவ காரணமாகின்றன. நாம் தூக்கி எறியும் நெகிழிகள் ஆறுகள் வழியாக இறுதியாக கடலில் கலக்கின்றன. கடலில் மிதக்கும் நெகிழிகளை உணவென்று தவறாக நினைத்து திமிங்கலங்கள், ஆமைகள், மீன்கள் மற்றும் பறவைகள் உட்கொள்கின்றன. இதனால் அவற்றின் செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழக்கின்றன. நெகிழிகள் சூரிய ஒளி மற்றும் காற்றின் காரணமாக சிதைவடைந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எனப்படும் நுண் பிளாஸ்டிக் துகள்களாக மாறுகின்றன. இவை நாம் குடிக்கும் தண்ணீர் மற்றும் உண்ணும் கடல் உணவுகள் மூலம் நமது உடலுக்குள் நுழைகின்றன. இந்த நுண் பிளாஸ்டிக் துகள்கள் மனிதர்களுக்கு புற்றுநோய், ஹார்மோன் குறைபாடுகள் மற்றும் மலட்டுத்தன்மை போன்ற கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. பூமி பந்தை காக்கவும் எதிர்கால தலைமுறையினருக்கு பலமான உலகை விட்டு செல்லவும் கழிவுகளை குறைப்பதும் அவற்றை மறுசுழற்சி செய்வதும் இன்றைய அவசர தேவையாகும். மறுசுழற்சி என்பது பயன்படுத்திய பொருட்களை தூக்கி எறியாமல் அவற்றை மீண்டும் புதிய பொருட்களாக மாற்றி பயன்படுத்தும் முறையாகும். தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கும் நாம் மொபைல் போன்கள், கணினிகள், தொலைக்காட்சிகள் போன்ற மின்னணு சாதனங்களை அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். இவை பழுதடைந்த பின்னரோ அல்லது புதிய மாடல்கள் வந்த பின்னரோ இவை மின்னணு கழிவுகளாக உருமாறுகின்றன. இன்று உலகை அச்சுறுத்தும் முக்கிய சுற்றுச்சூழல் அபாயங்களில் இதுவும் ஒன்று. மின்னணு கழிவுகளில் காரியம், பாதரசம், காட்மியம் போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த கன உலோகங்கள் உள்ளன. இவை முறையாக பிரிக்கப்படாமல் மண்ணில் கலக்கும் போது நிலத்தடி நீருடன் கலந்து நீர் ஆதாரங்களை முழுமையாக மாசுபடுத்துகின்றன. இந்த நச்சு பொருட்கள் மனித உடலில் சுவாசம் மற்றும் தோல் வழியாக உட்செல்லும் போது நரம்பு மண்டல பாதிப்பு, சிறுநீரக செயலிழப்பு, புற்றுநோய் மற்றும் மரபணு மாற்றங்கள் போன்ற மிக தீவிரமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. முற்றிலும் பயன்படுத்த முடியாத சாதனங்களை அங்கீகரிக்கப்பட்ட மறுசுழற்சி மையங்களில் ஒப்படைக்க வேண்டும். மக்களிடையே மின்னணு கழிவுகளால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பாக அகற்ற வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வும் மிகவும் அவசியம். ஒவ்வொரு ஆண்டும் June 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவது வெறும் ஒரு நாள் விழிப்புணர்வுக்காக மட்டுமல்ல, அது நாம் வாழும் பூமிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நமக்கு நினைவூட்டும் நாளாகும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தல், மரம் வளர்த்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் போன்ற எளிய பழக்கங்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இயற்கையை காப்போம், அது நம்மை காக்கும் என்ற உண்மையை உணர்ந்து தூய்மையான மற்றும் பசுமையான பூமியை வருங்கால தலைமுறைக்கு கையில் அளிப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். எரிபொருள் சிக்கனம் என்பது ஒவ்வொரு குடிமகனின் சமூக பொறுப்பாகும். நமது சிறிய கவனமும் பழக்க வழக்க மாற்றங்களும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதுடன் வருங்கால தலைமுறைக்கு மாசற்ற தூய்மையான பூமியை பரிசளிக்க உதவும்.
1: நமது பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை கேட்டைகள் வழங்கியவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: இனி கேட்கலாம் திரையிசை பாடல் ஒன்று. மனதை திருடிவிட்டாய் படத்திற்காக சாதனா சர்கம் பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 8:30. திரைக்காணம் கேட்டு ரசிக்கலாம்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: திரைக்காணத்தின் முதல் பாடல் பார்வையொன்றை போதுமே திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து நிந்திரங்கள் இதுங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

நேயர்களே, இன்று உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான உலகளாவிய தளமாக இது கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் இயற்கையை பாதுகாப்பதற்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் சவாலை மையமாக கொண்டு உலகளாவிய கவனம் செலுத்தப்படுகிறது. மரம் நடுவோம், மழை பெறுவோம், சுற்றுச்சூழலை பேணுவோம், வரும் தலைமுறைக்கு வளமான உலகை படைப்போம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்கள் பங்குபெறும் நேர்முகம்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: வானொலி அப்படிங்கறது இதுதான் அப்படின்னு தெரியாத ஒரு வயசுல வானொலியை எப்படி ரசிச்சீங்க நீங்க?
3: பள்ளி பருவத்துல சின்ன பையனா இருக்கும்போது வீட்டுல எப்பவும் வானொலி ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாங்க. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நிகழ்ச்சிகளாகட்டும். இளம்பருவத்தில் வானொலி என்பது எங்கள் குடும்பத்தில் தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே இருந்தது. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நாடகங்களாகட்டும், எல்லாமே எங்கள் தினசரி வாழ்க்கையோடு சேர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். சில பல நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் காத்துறதும் உண்டு. அதில் ஒன்று சிறுவர் உலகம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 2:15 சிறுவர் உலகம் ஒளிபரப்பாகும். அதில் தொடர்கதை என்று ஒன்று வரும். அதை தவிர மாணவர்களே நடிக்கும் நாடகங்களும் பாடல்களும் மற்ற நிகழ்ச்சிகளும் மிக சுவையான நிகழ்ச்சிகளும் இருந்தன. அப்போதைய வாழ்க்கையில் வானொலி ஒரு அங்கம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு பொது இடத்தில் ஒரே ஒரு வானொலி பெட்டி இருக்கும். அதில் ஊரார் முழுவதும் மாலையில் 6:45 மாநில செய்திகளை கேட்பதற்கு எங்கிருந்தாலும் வந்து விடுவார்கள். அதே போல காலை 7:15 சரோஜ் நாராயண் சுவாமி அவர்களின் செய்தியை கேட்பதற்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்தது. என்னை அறியாமல் இவற்றை நானும் ரசிக்க தொடங்கினேன்.
2: அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நிகழ்ச்சிகளை வந்து நீங்க விரும்பி கேட்க ஆரம்பிச்சீங்க? எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சியா இருந்தது, இதுல வந்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க.
3: நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச நிகழ்ச்சி சிறுவர் உலகம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, வானொலி கேட்டது அந்த அனுபவம் ஒருபுறம். எங்க பள்ளியிலேயே, தூயமைக்கேல் மேல்நிலை பள்ளியிலேயே சிறுவர் வானொலி மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அதுல வந்து பேச்சு திறமை மற்ற திறமைகளையும் வளர்த்து கொள்வதற்காக எங்கள் ஆசிரியர்கள் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்து கோவை வானொலியில் எங்கள் மூலமாக வழங்கினார்கள். அதுவும் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுபோல் என்னாலும் முடியும் என்று ஒரு உத்வேகமும் ஒரு நம்பிக்கையும் வந்தது வானொலியில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வானொலி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மாணவனாக தான் இருந்தேன். வீட்டில் சொந்தக்காரங்க யாராவது வந்தால் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். ஏன்னா அவங்க என்னை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னு கேட்பாங்க. இதை கூட சொல்ல தயங்கின ஒரு கூச்சமான ஒரு பையனாக தான் நான் இருந்தேன். இன்னைக்கு வந்து பல்வேறு ஊடகங்களில் பேசுறதுக்கும் மேடை பேச்சுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த உத்வேகம் நம்பிக்கை எல்லாமே வந்து வானொலி தான் எனக்கு கொடுத்ததுன்னு நான் சொல்லணும்.
2: ரொம்ப பெருமையா இருக்கு இதை கேட்கும் போது எங்களுக்கும். அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி வானொலியில அப்படின்னா ஏதாச்சும் இருக்கு?
3: நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்டுடியோல வந்து ஒரு நாடகத்துல முதல் தடவையா நடிக்கிறோம். அது என்னன்னு தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை, எங்கள் ஆசிரியர் கொடுத்த உத்வேகம், அதை வச்சு நான் வந்து என்னால அந்த நாடகத்தில் நடிக்க முடிஞ்சது. அதை தவிர இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திரிபுர சுந்தரி கமல் அவர்கள், அவங்க வந்து பேசும்போதே வந்து ஒரு தேனினும் இனிய ஒரு குரல் அவங்களுக்கு. அவங்கள வந்து ரேடியோ மூலமாக கேட்கும்போது, நேரில் கூட பார்க்காதப்ப கூட அவங்களோட குரலை கேட்டாலே ஒரு தாயின் குரலை கேட்ட ஒரு கன்று எப்படி மயங்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்புறமா நேர்லயே அவங்களை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது வந்து நான் மறக்க முடியாத நாள்னு சொல்லலாம்.
2: உங்களுடைய வாழ்க்கையில வானொலி எப்படி ஒரு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இருக்குதா, இல்லைன்னா மனசுலயே நீங்க வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்த ஒரு சம்பவம்?
3: நான் வந்து இளைய பாரதம் நிகழ்ச்சியில வந்து பாடல்களை தொகுத்து வழங்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினேன். ஒரு தீமை எடுத்துட்டு அந்த தீமை வச்சு பாடல்களை தொகுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் ரெடி பண்ணி டெலிவர் பண்ணேன். அது பண்ணி நிறைய பேர் அதை வந்து பாராட்டினாங்க, நல்லா பண்ணுற அப்படின்னாங்க, தமிழ் உச்சரிப்பு உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இதுக்கு வந்து நான் புலவர் மருதவாணன் அவர்கள், என்னுடைய தமிழ் ஆசிரியர், அவருக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆசை அப்போ இருந்ததுன்னா, நான் ஆர்ஜே வாங்கணும்னு தான் ஆசைப்பட்டேன்.

0: அறிவிப்பாளராக ஆக வேண்டும் என்று நான் கனவு கண்டதுண்டு. ஆனால் அதுக்கப்புறம் தேசிய மாணவர் படையில் கிடைச்ச அனுபவம் காரணமாக நாட்டு சேவைக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அதுல போய் தான் நான் ஆர்மியில ஜாயின் பண்ணேன்.
1: இப்ப ஆர்மி அப்படிங்கறதுனால கண்டிப்பா வானொலிக்கும் ஆர்மிக்குமே நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து ஒரே ஒரு சாதனம், எந்த நிகழ்வானாலும் வானொலி தான் வந்து அறிவிக்கக்கூடியதா இருந்தது. அப்படி ஏதாச்சும் ஆர்மியில இருந்த காலகட்டங்கள்ல வானொலியோடு உங்களுக்கு கிடைத்த அனுபவம்?
0: ஒரு அருமையான அனுபவம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் என்னை வந்து ட்ரைனிங் முடிச்சு எனக்கு வந்து அவங்க போஸ்டிங் போட்டது வந்து பாகிஸ்தான் பார்டர்ல லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல எதிரி முகாம்லிருந்து ஒரு 50 மீட்டர் தூரம், அந்த பங்கர்னு சொல்லுவோம், அந்த பங்கர் நேருக்கு நேராக கண்ணுக்கு எதிராக தென்படுற மாதிரி எதிரியோட இருக்கிற இடம் அந்த இடம். அங்கே வந்து எப்பவுமே ஃபயரிங் நடந்துட்டுருக்கும், கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும், டியூட்டியும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைமில் இருக்கும். டியூட்டியை முடிச்சு கழிச்சு போய் நாங்கள் வந்து டென்ட்டு தான் அப்போது தங்குறதுக்கு. அந்த டென்ட்டில் வந்து இருக்கும்போது எங்ககிட்ட அந்த சின்ன ரேடியோ இருந்தது, பாக்கெட் ரேடியோ மாதிரி ஒரு ரேடியோ. Forces Request அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ரெகுலராக டெல்லி ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து எந்த பார்டர் ஏரியா இருந்தாலும் நல்லா எடுக்கும். ஸோ ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டுக்கு லெட்டர் எழுதி அந்த லெட்டர் போய் சேர்ந்து ஒரு மாதம் கழிச்சு தான் அது நம்ம ரிக்வெஸ்டில் நம்ம பேர் வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டில் வந்து நம்ம பேர் வருதா, நம்ம கேட்ட பாட்டை ஒளிபரப்புறாங்களா அப்படின்னு கேட்குறதே ஒரு அருமையான அனுபவம். வேற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு காட்டு பகுதியில் வானத்தில் நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்துட்டு படுத்துட்டு அந்த வேலை செஞ்சு அந்த களைப்பை போக்குறதுக்காக ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்ல பாடல்கள் கேட்டது என்னால் மறக்க முடியாத அனுபவம். சொல்ல போனா அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருந்ததுன்னு சொல்லலாம்.
1: ஒரு தாய்மடி மாதிரி வானொலி வந்து உங்களுக்கு உதவிகரமா இருந்தது.
0: ஆமா ஆமா ஆமா. எப்பவெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெஸ்டா இருந்தனோ, எப்பவெல்லாம் நான் களைப்பா இருந்தனோ, எப்பவெல்லாம் எனக்கு ஒரு ஊக்கம் தேவைப்பட்டதோ அப்ப வந்து வானொலி தான் என்னை வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கு. பல மாதங்கள் நான் வந்து காஷ்மீர் பார்டர்ல இருக்கும்போது வேறு எந்த விதமான ஒரு லெட்டர் கூட ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வரும். ஆனால் கோவையிலோ தமிழ்நாட்டிலோ நடக்கக்கூடிய ஒரு செய்தி உடனுக்குடன் எனக்கு அங்கே தெரிய வந்தது என்பது வானொலியின் மூலமாகத்தான். அப்படி பார்க்கும்போது வானொலி வந்து எனக்கு ஒரு தேவதூதனாக தோன்றினார். ஏனென்றால் வீட்டில் என்ன நடக்குது, நம்ம ஊர்ல என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில், நம்ம கொங்கு நாட்டில், கோயம்புத்தூர்ல என்ன நடக்குதுங்கிறது வானொலி மூலமா அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 6.75 மாநில செய்தி. அது வந்து அங்கேயும் வந்து ஒரு பர்டிகுலர் சேனல்ல வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா விதம் வரும். லோக்கல் ப்ராட்காஸ்டா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சேனல்ல வரும். அதுல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து என்னால மறக்க முடியாது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு தொடர். இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.
1: வானொலி கேட்கறதுல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு, அடுத்த தலைமுறை வந்து இதே மாதிரி வானொலியை வந்து ரசிக்கிறாங்களா?
0: அடுத்த தலைமுறை வானொலி அப்படிங்கறது வந்து முதல்ல வந்து AM ரேடியோ இருந்தது, அப்புறம் ஷார்ட் வேவ் வந்தது, அதுக்கப்புறம் FM ரேடியோ வந்தது. அது வரைக்கும் குடும்பத்துல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எப்ப இன்டர்நெட் வந்ததோ அதுல வந்து கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்வேன். ஆனா இப்ப நான் வந்து நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்டு இருக்கேன், தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும். இதுல ராணுவத்தில் தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை மூணுலையும் சேர்றதுக்கு அதிகாரியா போறதுக்கு அவங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்குன்னு ஒரு செட் ரூல்ஸ் வச்சிருக்கேன். அவங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் எபிலிட்டி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இதை மூணையும் வந்து அவங்க பழகணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன். இவங்களை வந்து கம்பல்சரியா நான் வந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண வச்சு காலையிலும் மாலையிலும் இங்கிலீஷ் நியூஸ் ஃபுல்லா கேட்க வைப்பேன். ஸோ இது வந்து இன்னும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். நல்ல பலன் கிடைக்குது. ஆகாஷ்வாணி செய்திகளை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த ஊடகமும் கிடையாது. ஏன்னா உண்மையை உண்மையாக அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பது என்பது நமது ஆகாஷ்வாணி மட்டும்தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிவில் சர்வீசஸ்க்கோ வேற எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்றாங்கனாலும் ஆகாஷ்வாணி நியூஸை தான் நான் வந்து சோர்ஸை எடுத்துக்க சொல்வேன். வேற எந்த சோர்ஸை விட முதல்ல இதை கேளுங்க. இதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புது வைக்கப்பட அவங்களை வந்து நோட்புக் வச்சுக்க சொல்லுவேன். செய்தியை கேளுங்க. சில ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாம போகும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா புது வேர்ட்ஸ் உங்களுக்கு காதல விழுகும். அந்த வேர்ட்ஸை எப்படி அவங்க உச்சரிக்கிறாங்க, அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாத வேர்ட்ஸை எழுதி வச்சு டிக்ஷனரியில பார்த்து அந்த வேர்டுக்கு மீனிங்கை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இவங்க மேல ஏற்படுத்தி இருக்கு. ஆங்கிலமே தெரியாமல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆகாஷ்வாணி மூலம்

0: இன்று ஆங்கிலம் நன்றாக பேச கற்றுக்கொண்டு ராணுவத்துல அதிகாரிகளா இருக்காங்க.
1: கேட்கவே வந்து ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆகாஷ்வாணி அதாவது வானொலிக்கு 90 அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்து.
0: வானொலிக்கு 90 அப்படிங்கறதே நம்ப முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் வானொலி என்றும் 16. எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் வானொலி அதோட தாக்கத்தை மக்கள் மேல கண்டினியூஸா கொடுத்துட்டு தான் இருக்குங்க. எஸ்பெஷலி பார்க்க போனா ரூரல் ஏரியாஸ், கனெக்டிவிட்டி ஜாஸ்தி இல்லாத ஏரியால கூட எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வழிவகை இல்லாத காடுகளாகட்டும் மலைப்பகுதிகளாகட்டும் கூடலூர் அதுலேருந்து தாண்டி இருக்கிற ஏரியாவுக்கும் நான் போகும்போது மக்கள் வானொலியை விரும்பி கேட்கறத நான் இன்னைக்கும் பார்க்கறேன். ஸோ வானொலி என்னை பொறுத்த வரைக்கும் 90 ஆச்சுங்கிறது என்னால நம்ப முடியல. வானொலிக்கு எனது வணக்கங்கள்.
1: அகில இந்திய வானொலி 90 ஆண்டை கடந்து 100 ஆண்டும் எட்டப்போகிறது அப்படிங்கறது நம்மளுக்கு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். வானொலியை வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் அப்படின்னா என்னென்ன ஆலோசனைகள் வந்து நீங்க தருவீங்க?
0: சுருக்கமா சொன்னா வானொலிய மீடியாவின் மார்க்கண்டையன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வால்வ் ரேடியோல ஆரம்பிச்சு டிரான்சிஸ்டர் ரேடியோக்கு வந்து அதுக்கப்புறம் சேட்டலைட் ரேடியோக்கு போய் இப்ப மொபைல் ரேடியோ யுகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மற்ற எந்த மீடியாவுமே இந்த மாதிரி கண்டினியூஸான ஒரு ஸ்டெடியான வளர்ச்சியை பார்க்கல. திரைப்படங்கள்னா ஒரு லெவலில் திரைப்படங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு, டிவி வந்தது. டிவி வந்ததுக்கு அப்புறம் சேட்டலைட் டிவி வந்தது, அதுக்கப்புறம் இன்டர்நெட் டிவி, வெப் சீரிஸ், நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி வந்தது. ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம உட்கார்ந்து நேரடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மீடியமா இருக்கு. வானொலி மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையானாலும் சைடு பை சைடா வானொலியும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதுல இருந்துக்கிற செய்திகளையும் கிரகிச்சுக்கிட்டு நம்ம வேலையும் செய்யக்கூடிய ஒண்ணு. இன்னத்த நிலைமையில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அது வானொலி தான். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் வானொலி மூலமாக எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அது எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சேரணும், இளைய சமுதாயத்துக்கிட்ட சேரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து இதை இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம், அவங்களுக்கு உபயோகமாகிற ப்ரோக்ராம் இப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சதா பார்த்து நம்ம கொடுத்தோம்னா வானொலி இன்னும் 100 ஆண்டு காலம் கூட இதே மாதிரியான ஒரு மீடியமா கண்டிப்பா இருக்கும். மற்ற எந்த மீடியம் சாதிக்காததையும் அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணி இன்னும் 200 ஆனாலும் சாதிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
1: இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 அப்படிங்கிற நிகழ்ச்சியில பல்வேறு வகையான அனுபவங்களை உங்களோடு வானொலிக்கு வந்து எந்த விதத்துல தொடர்பு இருந்தது, வானொலியை வந்து எப்படி அணு அணுவா நீங்க ரசிச்சீங்க அப்படிங்கறது உங்களோட பேச்சில இருந்தே தெரிஞ்சது. நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
2: நேயர்கள் இருவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெற்றது இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் கீதா கைலாஷ். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா வெங்கடேசன். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: அடுத்த நிகழ்ச்சி தொடர.
4: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
5: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
4: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
5: https://awards.gov.in.
4: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: புதுசா வேணும்னு
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: ஊட்டிஎஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
6: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
0: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்ட பாடல் டும் டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: ஒரு ஊர்ல ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் பேர் என்னன்னா ஹோ, இதுதான் அவர் பேர். ஒரு ஊசியை கண்டுபிடிக்கணும், அதுக்காக அவர் ரொம்ப காலமாக தலையை பிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அது என்ன ஊசி தெரியுமா? இந்த தையல் மிஷினில் இருக்குல்ல, அந்த ஊசி தான். அவருக்கு பிடிபடாமல் இருந்த விஷயம் என்னென்னா, அந்த ஊசியோட கூர்மையான பாகத்தில் நூலை எப்படி கோக்கிறது, அது எப்படி சேர்க்கறது, அதில் மற்ற ஒரு பாகம் வந்து மிஷினுக்கு உள்ளே போயிடுது. அதனால் அந்த பாகத்தில் சாதாரணமாக மற்ற ஊசியில் நாம் செய்கிறது மாதிரி நூலை கொண்டு போய் நுழைக்க முடியாது. அப்படியே நுழைச்சாலும் தைக்கிறது எப்படி, அது முடியாத காரியம். இதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை. ரொம்ப நாள் யோசனை பண்ணி பார்த்தார். தையல் மிஷின் ஊசியோட வடிவமைப்பு அவருக்கு புலப்படலை. ராத்திரி பகலாக அதே ஞாபகமாக இருந்தார். ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அப்போது ஒரு கனவு வந்தது. எப்படின்னா, அந்த கனவில் அவரை வந்து ஒரு மலைஜாதி மக்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கொண்டுகிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. அந்த மலைஜாதி மக்களோட அரசன் ஒருத்தன் அவன் வர்றான். அவரை பார்த்து ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு தெரியுமா? பொழுது சாயறதுக்குள்ள நீ வந்து தையல் மிஷின் ஊசியை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலைன்னா உன் தலையை வெட்டி விடுவோம். இதுதான் அந்த அரசன் போட்ட கட்டளை. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, திருதுன்னு முழிக்கிறார். இந்த நேரத்தில் அந்த மலை ஜாதியினர் அவரை வந்து சுற்றி சுற்றி வந்து பயங்கரமாக முழிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. தன்னை சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு வர்ற அவங்கள ரொம்ப பயத்தோடு அவர் பார்க்குறார். நேரம் ஆவ ஆவ தன்னோட இறுதி நேரம் நெருங்கிறத உணர்றார். ரொம்ப நெருக்கடியான நிலைமை. தன்னை சுற்றி ஆடுறவங்கள கவனிக்கிறார். அவங்க கைகளில் ஈட்டி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை இவர் கண்ணுக்கு நேராக கொண்டுகிட்டு வராங்க. அதை அவர் பார்க்குறார். அந்த ஆயுதத்தின் கூரான முனையை இவர் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த கூரான முனையில் ஒரு சின்ன துவாரம் தெரியுது. உடனே அவருக்கு பளிச்சுன்னு ஒரு ஐடியா உதயமாகுது. இதைத்தானே இவ்வளவு காலமும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கூரான முனையில் ஒரு சின்ன துவாரத்தை போட்டுட்டா அது மூலமாக நூலை செலுத்தி மறுமுனையை வந்து மிஷினில் வச்சுடலாமே, தையல் மிஷின் ஊசி ரெடி அப்படின்னு நினச்சார். திடீர்னு தூக்கம் கலைஞ்சது. உடனே தன்னுடைய தலைமாட்டில் இருந்த குறிப்பு ஏடில் இதை வந்து குறித்து வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா அந்த ஊசியையும் அவர் செஞ்சு முடித்தார். இது எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது சாத்தியம்தான். முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளுக்கு வந்து கனவில் வந்து விட கிடைக்கிறது உண்டு. அப்படி பல பேருக்கு ஆயிருக்கு. உங்கள்லேயும் பல பேருக்கு இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு செயலை பற்றி நினைக்கிறப்பவும் அந்த செயல் நம்ம நினைவில் ஒரு நல்ல வடிவம் பெறுது. ஒரு செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு நாம் நல்ல யோசனை செஞ்சு திட்டம் போடுறோமோ அந்த அளவுக்கு அதை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும். அந்த விஞ்ஞானி நினைச்ச காரியம் அவர் எண்ணம் பூராவும் ஆக்கிரமிச்சது. அதனால் அவர் நினைச்சது கனவுல உருவாகி அதுக்கு வந்து செயல் வடிவம் கிடைச்சிட்டுது. மனிதனோட உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். பயிற்சியெல்லாம் வேற கொடுக்குறாங்களாம். அதனால் தூக்கத்தை பற்றி லேசாக நினச்சிடாதீங்க. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, அதுக்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டோம், ஏங்க உங்கள் தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்டீங்களே, ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னு கேட்டோம். தெரியுதுன்னார். எப்படின்னோ அதுக்கு அவர் சொல்கிறார், முன்னாடியெல்லாம் தூக்கத்தில் ஒரு 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் ஒரு 40 அடி வரைக்கும் நடக்கிறேன் அப்படின்னார்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

0: நிறுவனத்தார்.
1: முகத்தில்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 9:15. நேயர்கள் கேட்க இருப்பது உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். காய்கறிகளின் விலை கிலோ 1க்கு கத்தரி 60 ரூபாய்க்கும், வெண்டை 34 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 48 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 58 ரூபாய்க்கும், அவரை 90 ரூபாய்க்கும், புடலங்காய் 38 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 48 ரூபாய்க்கும், சுரைக்காய் 25 ரூபாய்க்கும், பாகற்காய் 40 ரூபாய்க்கும், கொத்தவரை 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 55 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 60 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 32 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 40 ரூபாய்க்கும், தேங்காய் 50 ரூபாய்க்கும், மாங்காய் 25 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 50 ரூபாய்க்கும், பீட்ரூட் 45 ரூபாய்க்கும், நூல்கோல் 35 ரூபாய்க்கும், டர்னிப் 30 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 25 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 45 ரூபாய்க்கும், பட்டாணி 140-160 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 180-200 ரூபாய்க்கும், இஞ்சி 140-160 ரூபாய்க்கும், பீன்ஸ் வகைகளில் கரி பீன்ஸ் 60 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 50 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 130-150 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 35 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 50 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய்க்கும், ப்ரக்கோலி 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 80 ரூபாய்க்கும், புதினா 50 ரூபாய்க்கும், கீரை வகைகளில் அகத்துக்கீரை, தண்டக்கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை, பாலக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கை, வல்லாரை போன்றவை 60-70 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூர் 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 35 ரூபாய்க்கும், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

இனி பழங்களின் விலை நிலவரம். எலுமிச்சம்பழம் 140 முதல் 160 ரூபாய்க்கும், கொய்யா 80 முதல் 94 ரூபாய்க்கும், பப்பாளி 48 முதல் 53 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 210 முதல் 230 ரூபாய்க்கும், திராட்சை 100 முதல் 110 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 முதல் 110 ரூபாய்க்கும், வாழைப்பழ வகைகளில் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தாலி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 40 ரூபாய்க்கும், நேந்திரன் 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கும், ஆப்பிள் 240 முதல் 260 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 முதல் 170 ரூபாய்க்கும்,

தூத்துக்குடி 70 முதல் 82 ரூபாய்க்கும் அன்னாசி பழம் 80 முதல் 94 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரத்தை கேட்டீர்கள். தொடர்வது ரெட்ரோ ராகங்கள்.

0: वर्क फ्रॉम होम, हाई सैलरी और एक लिख लिया।
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

கேட்ட பாடல் வைரமுத்து. பாடல் வரிகளில் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

கேட்ட பாடல் தாமரை பாடல் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் காக்கா காக்க திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். தொடரும் பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து.

நீண்ட பாடலுடன் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: തവളും മണലയാകി, തല്ലാടും പേതയാകി, ചെല്ല പെരുമയാകി, മലച്ചോടും മങ്കയാകി, കച്ചറിന്ന മടന്തയാകി, മലർമാല സൂത്തി, ആണിൻ വാഴ്ക്കു അർത്ഥം തരും അരുവിയാകി, പെൺമൈ പൂത്ത് ഉയർ കൊണ്ടുവന്ന് പാലൂട്ടി സീനാട്ടി വളർത്ത് ഉളകെ പൺപടുത്തും തെരുവയാകി, കൽവി വീരം செல்வம் ஆகியவற்றின் அரசியாகி, அன்பை விதைத்தும் தீயோரை உதைத்தும் நாள்தோறும் குடியின் நன்மைக்காக போர் செய்யும் கொற்றவையாகி, உலகின் எல்லாமும் ஆகிய பெண்கள் போற்றும் விதமாக இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
1: ஹலோ மேம், வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களோட பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வெரோனிகா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் டீச்சரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே, சூப்பருங்க. ஒரு டீச்சிங் ஜாப்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஜாப். ஆசிரியர் பணி, அறப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நிறைய ஃபீல்ட் இருக்கு, நீங்க இந்த டீச்சிங் ஜாபை வந்து எப்படி செலக்ட் பண்ணீங்க, அதுக்கான ரீசன் என்ன?
2: இந்த டீச்சிங் ஜாப் வந்து அன்எக்ஸ்பெக்டடா எனக்காக வந்தது. இப்போ இந்த டீச்சிங் ஜாப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இதுலயே கம்ஃபர்டபிளா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: ஓகே, இந்த ஜாப் ரொம்ப பிடிக்கிறதுக்கான ரீசன் என்ன?
2: சில்ட்ரன்ஸ்னாலதான் இந்த ஜாப் எனக்கு ரொம்ப பிடிக்கவே ஆரம்பிச்சது. பிகாஸ் இந்த ஃபீல்ட்ல வந்து நம்ம தான் ஒரு ஒருத்தவங்களையும் உருவாக்க முடியும். டாக்டர்ஸ், போலீஸ், நர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே இதுலதான் நம்ம வந்து அவங்களுக்கு உருவாக்க முடியும். சோ அதனால இந்த டீச்சிங் ஜாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு.
1: ஓகே, ரொம்ப சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. டீச்சரால மட்டும்தான் எல்லா ஃபீல்ட்ல இருக்கவங்களையும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த டீச்சிங் ஜாப்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்வீங்க?
2: இந்த டீச்சிங் ஜாப்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து சில்ட்ரன்ஸ் தான். சப்போஸ் நம்ம வீட்டுல வந்து ரொம்ப டென்ஷனா வந்தா கூட சில்ட்ரன்ஸ பார்க்கும் போது நம்ம கூலாவே இருக்கலாம். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது நம்ம ஹாப்பியாவே ஃபீல் பண்ணலாம்.
1: ஓகே, நீங்க அஸ் அ டீச்சரா இருக்கீங்க, நீங்க வந்து பெண்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க?
2: ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து போன் எடுத்து உட்கார்ந்துட்டே இருக்காங்க. சோ அதனால நம்ம ஃபேமிலிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. ஃபர்ஸ்ட் ஃபேமிலிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகணும். நம்ம ஃபேமிலிஸ்ல என்னென்ன ரிலேஷன்ஷிப்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சோ ஒரு ஃபேமிலியில நம்ம இருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் பத்தி நம்ம வந்து ஒரு விமன்ஸா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
1: ஓகேங்க, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. பெண்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் இதை வந்து கண்டிப்பா பெண்கள் வந்து கத்துக்கணும் அப்படின்னா நீங்க அதை என்ன
2: சொல்வீங்க? விமன்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது எஜுகேஷன் தான். அந்த எஜுகேஷன்ல வந்து நம்ம ஸ்டாண்டர்டா இருந்தாலே நம்ம வந்து எல்லாமே பண்ணலாம். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நம்ம எல்லாமே பண்ணலாம். சோ எஜுகேஷன் வந்து எப்பவுமே விடாம அதுல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ நம்ம வந்து யாரையும் நம்பி இந்த உலக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சோ நம்ம வந்து சொந்த கால நிக்கலாம், ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம், யாரையும் நம்பாம நம்மளோட மணி வச்சு நம்மளே எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். சோ எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்.
1: ஓகே, உங்க லைஃப்ல உங்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னு யாராவது இருக்காங்களா?
2: இருக்காங்க. என்னோட கிராண்ட் மதர் தான் என்னோட ரோல் மாடல். ஏன்னா அவங்க வந்து அவங்களே ஸ்டாண்டர்டா நின்னாங்க, எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. லவ் அண்ட் கேர் எனக்கு சின்ன வயசுல இருந்து அவங்கதான் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப அவங்க இல்ல, அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன்.
1: ஓகேங்க, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஓடிஎஃப்எம் நேயர்களுக்காக ஏதாவது ஒரு டிப் சொல்லுங்க.
2: விமன்ஸ் வந்து இப்ப எல்லாம் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுறது இல்ல, வெறும் அவங்க குழந்தைங்களுக்காக, அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்காக, ஃபேமிலிக்காக சஃபர் பண்றனால அவங்களுக்கே அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து விமன் சாப்பிடணும், அப்புறம் தான் ஃபேமிலிய பாக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மைண்ட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வச்சுக்காம கொஞ்சமாவது நம்ம வந்து டிப்ரெஷனுக்குள்ள போகாம நம்மள நம்ம வந்து ஸ்டாண்டர்டா வச்சுக்கணும். கொஞ்சம் ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் இல்லாம ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். பிசிக்கல் ஹெல்த்தையும் கேர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம மென்டல் ஹெல்த்தையும் நம்ம வந்து கேர் பண்ணிக்கணும்.
1: உங்களுக்காக ஓடிஎஃப்எம் சார்பாக ஒரு பாடல் போடுறோம். என்ன பாடல் வேணும்?
2: இந்த ரிதம் மூவில இருந்து நதியே நதியே சாங் போடுங்க.
1: இந்த சாங் வந்து எதுக்காக நீங்க செலக்ட் பண்ணீங்க?
2: இந்த சாங்ல வந்து நதியும் பெண்ணையும் கம்பேர் பண்ணி அந்த லிரிக்ஸ் எல்லாம் அழகா இருக்கும். அதனால நான் இந்த சாங்கை வந்து விமன்ஸ்க்காக நான் டெடிகேட் பண்றேன்.
1: ஓகேங்க, கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக பிளே பண்றோம்.
2: ஓகே, தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: ஹாய்க்கா, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: உங்களுடைய நேம் சொல்லுங்க.
1: மெரினா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் போட்டோஸ்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்டா.
0: என்ன கடை வச்சிருக்கீங்க?
1: கேரட் வச்சிருக்கேன், ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன், சாக்லேட் வச்சிருக்கோம்.
0: ஓகே, எப்படி பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது?
1: பரவாயில்ல, அப்படியே போயிட்டு இருக்கு.
0: எல்லா டைமும் விட ஜூன் ஜூலை மந்த்ல மழை வரும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க.
1: மழை புயல்னாலும் அங்க வர்றவங்க வந்து நம்மள்ட வியாபாரம் பண்ண அதே ஒரு சந்தோஷமாயிரும். நம்மள பாக்குறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி உக்காந்துட்டு இருக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா, வியாபாரத்துக்கு போயிட்டோம்னா ஒரு நாலஞ்சு பேர் நம்மளுக்கு தெரியாதவங்க கூட வந்து ஹலோ மேம் அப்படின்னு நம்மள்ட வாங்கும் போது நம்மளுக்கு அது ஒரு தனி சந்தோஷமா இருக்கும். நம்ம கையிலயும் 10 ரூபாய் இருக்கு இல்ல, நம்ம தனியா செலவு பண்றதுக்காக ஆகுது அப்படின்ற அந்த சந்தோஷத்திலேயே நல்ல இதா இருக்கும். ஜூன் ஜூலை அப்படின் போது கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். அப்பதான் அந்த மழை டைம்ல தான் சீக்கிரமா வந்து வியாபாரம் நடக்கும். மத்த நேரத்துல வெயில் டைம்ல வேற ஏதாச்சும் தான் வாங்க போவாங்க. அப்படின்னா வாட்டர் வாங்க போவாங்க. எப்படி சொல்றது, வெயில் அவங்களுக்கு நிக்க இடம் கூட இல்லாம அந்த கார்ல கூட வந்துட்டு உட்கார முடியாது, அங்க போய் இங்க போய் நிழலை தேடித்தான் போயிட்டு இருப்பாங்க. இப்போ மழை அப்படின்னும் போது அது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. எப்படி சொல்றதுன்னா, மழை டைம்ல ஸ்பீடா வருவாங்க, வந்து அவங்களுக்கு தேவையானதை காருக்குள்ள இருந்தே வாங்கிட்டு ஸ்பீடா போயிருவாங்க. நிறுத்தி நிதானமா இது பண்ணணும்னு அவசியம் இல்லல, ஒன்னும் பிரச்சனை இல்லடா, அப்படியே போயிடும்.
0: ஓகே, அப்ப என்ஜாய் பண்ணி இந்த வேலையை செய்றீங்க.
1: ஆமா.
0: குழந்தைங்க எத்தனை பேரு?
1: 2 குழந்தைங்க.
0: என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: ஒருத்தி ஜோஷிம் இவாஞ்சலின் ஃபர்ஸ்ட் பொண்ணு, அவ ஐடி முடிச்சுட்டு வீட்டுல இருக்கா, ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ரெண்டாவது பொண்ணு ஷைனி ஜோஷிம், அவ வந்து 3rd இயர்.
0: ஓகேங்க. உங்க கடையில டைமிங்ல எப்படி, எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவீங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க?
1: நம்ம சொந்த வியாபாரம்ன்றனால அதை பத்தி பிரச்சனை இல்லடா. நம்ம அடுத்தவங்கள்ட்ட வேலைக்கு போனா தான் 9 o'clock வரணும், 10 o'clock கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு. நம்மளே சொந்த வியாபாரம்னா கரெக்டா என்ன, ஒரு நாங்க வந்து 10:30 போவேன், ஈவினிங் டைம் ரஷ் பொறுத்த அளவுக்கு. இப்ப ரஷ் இருந்து வியாபாரம் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா 7:30 கூட ஆயிரும், 8 o'clock கூட ஆயிரும். இல்ல ஒண்ணுமே இல்ல, ரஷ் இல்ல, அவ்வளவுக்கு வியாபாரம் இல்ல அப்படின்னா நாங்க ஒரு 6:30 வந்துருவோம்.
0: அந்த டைம் வீட்டுக்கு போய் வீட்டு வேலைகள்லாம் பாக்குறது எப்படி இருக்கு?
1: இல்லடா, வீட்டுல வேலைங்கன்னு இருக்காது. சாயங்காலம் வர்றதுக்கு நாங்க காலையிலயே செஞ்சு வச்சுட்டு போயிருவோம். காலையிலேயே வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு மத்தியானத்துக்கு சாப்பாடு, காலையில நாஸ்டா தானே, டிஃபன் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு அதுக்குள்ளாரவே வேலையெல்லாம் முடிச்சிருவோம். மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் செஞ்சு வச்சுட்டு அப்ப போறனால ஈவினிங் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ.
0: இதை தவிர ஏதாவது உங்களுக்கு ஹாபிஸ் இருக்குங்களா?
1: இருக்குப்பா, நிறைய இருக்கு. நம்ம வீட்டுக்கு ஈவினிங் வந்துட்டாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு நம்ம டிவி பார்த்துதான் ஆகணும், சாங்ஸ் கேட்போம், படம் பார்ப்போம், அந்த மாதிரி.
0: ஓகே, அப்ப தெரிய படம் நிறைய பாப்பீங்க.
1: நிறைய.
0: பிடித்த நடிகர் யாரு உங்களுக்கு?
1: நடிகர் நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தருன்னு சொல்ல முடியாது, எல்லாரையுமே பிடிக்கும். நல்லா நடிக்கும் போது அவங்களை பிடிக்கும்.
0: அப்ப யார் நல்லா நடிக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சிரும்.
1: ஆமா.
0: ஓகேங்க, ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் பிளே பண்ணிடுறோம். தேங்க்யூ.
1: வெல்கம்.

0: ஹாய் மேம், வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: என் பேர் மாலதி.
0: என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் போட் ஹவுஸ்ல கடை வச்சிருக்கேன்ப்பா.
0: ஓகே, உங்க கடையில என்னென்ன பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க?
1: பொம்மைங்க, சின்ன சின்ன டால்ஸ், தொப்பி, ஷால், உள்ளன் டைப்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம்ப்பா.
0: ஓகேங்க. இப்போ இந்த ஜூன் மந்த்ல வந்துட்டு மழை ஸ்டார்ட் ஆகுற டைம். சோ இந்த மாசம் வந்து உங்களுக்கு பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க.
1: இந்த டைம்ல ஜூன் மாசத்துல டூரிஸ்ட் வர்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்ப்பா. ஆனா அந்த டைம் வரவங்க வந்துட்டு இங்க இருக்க இந்த குளிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி எங்க கிட்ட வந்துட்டு ஸ்வெட்டர்ஸ், நாங்க ஸ்வெட்டர்ஸ் வித்துட்டு இருக்கிறதுனால ஸ்வெட்டர்ஸ், தொப்பி, ஷால், உள்ளன் ஷால்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பிசினஸ் எங்களுக்கு போகும். ஆனா சீசன்ல இருக்கிற மாதிரி இந்த டைம்ல இருக்காது.
0: ஓகேங்க, பிசினஸ் எல்லாம் ஓகே. இப்போ இந்த மழை காலத்துல போயிட்டு நீங்க இந்த குளூர்ல மலையில கடையில உட்காந்துட்டு இருக்கணும். சோ நீங்க அதை வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? எத்தனை மணிக்கு கடை ஓபன் பண்ணுவீங்க? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க? ரொம்ப பெரிய மழை எல்லாம் வந்துச்சு.

0: என்ன பண்ணுவீங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
1: இப்ப இந்த மழை காலத்துல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனா என்ன பண்றது, கடைக்கு வந்துதான் ஆகணும். காலையில 10 மணிக்கு கடையை ஓபன் பண்ணி சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் கடையை க்ளோஸ் பண்ணிருவோம்ப்பா. மழை காலத்துல எங்களுக்கு கொஞ்சம் பிசினஸ் நல்லா போகும், ஏன்னா ஸ்வெட்டர் கடைன்றதுனால எல்லாரும் வந்து ஸ்வெட்டர் வாங்குவாங்கன்றதுக்காக எவ்வளவு மழை இருந்தாலும் நாங்க கடையை ஓபன் பண்ணிருவோம். இந்த நேரத்துல வந்து நாங்க ஹீட்டர் யூஸ் பண்ணுவோம், அதுலயும் கரண்ட் போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் தான் போய் எங்க வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யணும். ரொம்ப குளிர்காலத்துல கை காலெல்லாம் வெறச்சு போயிடும், ஆனாலும் என்ன பண்றது, வேலைக்கு வந்து தானே பாக்கணும்.
0: கஷ்டத்தை பார்க்காம வேலைக்கு வரணும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. ஓகே, இந்த கால பெண்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான 3 குவாலிட்டிஸ்னா என்ன சொல்வீங்க?
1: இப்ப இந்த காலத்துல எல்லாமே ரொம்ப அவசரமா எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இதுல பெண்களுக்கு முதலா பொறுமை வேணும். எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைனாலும் அது பொறுமையா ஹேண்டில் பண்ணணும், கோவப்படக்கூடாது. ரெண்டாவது வந்துட்டு சொந்த காலில் நிக்கணும், எதுக்காகவும் யார்கிட்டயும் பணத்துக்காக எதிர்பார்த்து நிக்க கூடாது. அவங்க கிட்ட வந்து பணம் இல்லன்ற பட்சத்துல தான் ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்கிற சமயத்துல அவங்களுக்கு கோபம் வருது. இந்த கோபம் வந்து ஃபேமிலில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருது.
0: ஓகேங்க, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. உங்க ஃபேமிலி பத்தி சொல்லவே இல்லையே, ஃபேமிலில எத்தனை பேர், அதை பத்தி சொல்லுங்க.
1: நானு, என் கணவர், எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொன் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. பொன் குழந்தை 8ஆம் கிளாஸ் படிக்குது, பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான்.
0: ஓகே மேம், இப்ப ஊட்டியஃபார்ம் நேர்களுக்காக ஏதாவது ஒரு டிப் சொல்லுங்க.
1: இப்போ இப்போ அவசர உலகத்தில் எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே அவசரமாக தான் செய்கிறாங்க, அதில் உணவும் அவசரமாக தான் செய்கிறாங்க. அதுக்கு சிறுதானியங்கள் எல்லாம் சுத்தமாக யாருமே எடுத்துக்கிறது இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் அதிக வகையான அரிசி ரகங்கள் இருக்குது. அந்த அரிசி ரகங்கள் வந்துட்டு இப்போது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நிறையவே கிடைக்குது. அதில் நான் ஒன்று காட்டியான அரிசியில் எப்படி கஞ்சி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். காட்டியான அரிசியை ராத்திரியே ஊற வச்சுருங்க. ஒரு 8 hours அது ஊறின பிறகு நல்லா சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு அந்த கழுவன தண்ணியில நிறைய சத்துக்கள் இருக்கும். அந்த சத்துக்களை வடிச்சு எடுத்துட்டு அது ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த ஊற வச்ச அரிசியை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதுல வந்து ஒன்னு பனவெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த கருப்பு சர்க்கரையில நிறைய தூசுகள் இருக்கும், அதனால அதை வடிகட்டி எடுத்துட்டு அந்த பாத்திரத்துல வடிகட்டி எடுத்த பாத்திரத்திலேயே நாட்டு சர்க்கரை இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலேயே மிக்சியில அரைச்ச அந்த அரிசி மாவை எடுத்து அதுல ஊத்தி நல்லா கட்டிப்படாம வந்து கொதிக்க வச்சு எடுத்து அதுல வந்து நமக்கு தேவையான இல்ல கொப்பரை தேங்காவோ அல்லது வந்துட்டு தேங்காய் பாலோ மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது மிகவும் ஊட்டச்சத்தான ஒரு பானம்ப்பா.
0: ஓகே மேம், ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு டிப்ஸ் சொன்னீங்க, ரொம்பவே சூப்பரா பேசுனீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
1: ஏதாவது ஒரு நல்ல பாட்டு போடுங்க.
0: ஓகே மேம், உங்களுக்கான ஒரு நல்ல பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ,
1: நன்றி.

0: இன்றைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில நிறைய மகளிர் கிட்ட பேசி அவங்களுடைய விருப்ப பாடல்களை நாமும் கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். கேட்ட பாடலுடன் இன்றைய மகளிர் மட்டும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கையை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்வதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமைச் செயலராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஏற்றுக்கொண்டுள்ளார். மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,15,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8

0: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்வி கணிகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும் வாசிக்க கேட்போம்.
1: சிறந்த செவிலியருக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்ற டாக்டர் சங்கர் சண்முகம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு. சரியான பதிலளித்த நேயர்கள் சத்தியமங்கலம் தாரா, திருச்சி மாவட்டம் காயத்ரி, கரூர் ராஜேஸ்வரி, குந்தா மேகநாதன், தாராபுரம் சக்தி, மசினங்குடி ரங்கம்மாள், உதகை கதிர், பொள்ளாச்சி லதா.
0: அடுத்த கேள்வி,
1: தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார்? சரியான பதில் பிரதமர். சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை சோ சண்முக சுந்தரம், இனத்தக்கடவு வள்ளி, பழனிவட்டம் மங்கையர்க்கரசி, கோத்தகிரி சங்கர், எருமாடு பாலா, நாகர்கோவில் ராதா, மணக்கடவு ரமேஷ்.
0: அடுத்த கேள்வி,
1: இந்தியாவில் இளம் வயதில் மாநில அமைச்சரானவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் சுஷ்மா சுவராஜ். சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை மணிநகரம் ஐஸ்வர்யா, பெரியநாயக்கம்பாளையம் சுசில், தூத்துக்குடி ஜான்சி, பூண்டி முகிலன், உதகை ரவிச்சந்திரன், வெள்ளிப்பாளையம் துரைராஜ், தேனி மாவட்டம் குமார்.
0: அடுத்த கேள்வி,
1: 2026 ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசு பெறும் யங் ஸ்வாங் சி எந்த நாட்டை சேர்ந்தவர்? சரியான பதில் தைவான். சரியான பதிலளித்த நேயர்கள் தென் பொன்முடி மணிகண்டன், கோழிப்பண்ணை ஹரிகரன், சூலூர் வினோ, சிறுமுகை பரதன், அவினாசி உமா, சேலம் தீபிகா, திண்டுக்கல் வனஜா, அரியலூர் கார்த்திகா.
0: அடுத்த கேள்வி,
1: தமிழகத்தின் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் முதல் ஐஜி யார்? சரியான பதில் பவானீஸ்வரி. சரியான பதிலளித்த நேயர்கள் தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் முத்துலட்சுமி, மதுரை அக்ஷய மீனாட்சி, விருதுநகர் கோகிலா வண்டிசோலை மகாலிங்கம், சிங்காநல்லூர் நேகா, உதகை கனிமொழி, வேட்டைபுரம் தர்ஷினி. இரண்டுக்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலளித்த நேயர்கள் அறந்தாங்கி ஐயப்பன், தூத்துக்குடி முல்லக்காடு பாபு, கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன். அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்த நேயர் சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன்.
0: தொடுக்கப்பட்ட கேள்வி கணிகள் அனைத்திற்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள், அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: இன்றைய கேள்வி, நிலவில் மனிதர்களை குடியேற்றும் ஆய்வுக்கு ரோவர்கள், ட்ரோன்கள் உள்ளிட்ட உபகரணங்களுடன் கூடிய நிரந்தர தளம் அமைக்கும் மூன்று கட்ட திட்டத்தை எந்த விண்வெளி மையம் அறிவித்துள்ளது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, நிலவில் மனிதர்களை குடியேற்றும் ஆய்வுக்கு ரோவர்கள், ட்ரோன்கள் உள்ளிட்ட உபகரணங்களுடன் கூடிய நிரந்தர தளம் அமைக்கும் மூன்று கட்ட திட்டத்தை எந்த விண்வெளி மையம் அறிவித்துள்ளது?
2: சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதில் அளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்?

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 11:07. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதோடு கூட இன்றைய தலைப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை இங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய தலைப்பு, இந்த பாட்டுனா ரேடியோ தான் அப்படி நீங்க நினைக்கும் ஒரு திரைப்பட பாடல் என்ன? இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966-7811 மற்றும் 8300-1919-1018 என்ற அலைபேசி எண்ணிற்கும், 9344-90-1018 என்ற அலைபேசி எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நேயர்களுக்காக நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் தலைப்பு மீண்டும் ஒரு முறை, இந்த பாட்டுனா ரேடியோ தான் அப்படி நீங்க நினைக்கும் ஒரு திரைப்பட பாடல். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட முதல் பாடல்

0: வாலிபாடல் வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ் குரலில் ஊரெல்லாம் முன்பாட்டு திரைப்படத்தில் இருந்த ஒரு இனிமையான பாடலை கேட்டு ரசித்தோம். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட இன்றைய தலைப்பு, இந்த பாட்டுனா ரேடியோ தான் அப்படி நீங்கள் நினைக்கும் ஒரு திரைப்பட பாடல் இது. இப்போது ரேடியோவில் அந்த ஒரு பாட்டை கேட்டாலே இந்த பாட்டை நம்ம ரேடியோவில் கேட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவுகள் உங்களுக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டை நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-23 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 2966-7811 மற்றும் 8300-19-1018 9344-90-1018 என்ற அலைபேசி எண்களுக்கும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டும் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கேட்டுமே நிகழ்ச்சியோட முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
1: நான் தென்பொன்மலையிலிருந்து மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறீங்க மேடம்.
0: ஓகே, நீங்க கேட்டவே நிகழ்ச்சியோட முதல் நேரா வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றிங்க.
0: தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேங்க. வானொலினா எந்த பாட்டு கேட்டது ஞாபகத்துக்கு வருதுங்க? இப்ப நான் கேட்க போறேன் படத்துல நிலாவே வா, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுல இருந்து ரேடியோல கேட்டு பழகி இருக்கேங்க. அப்புறம் அதே நம்ம எஸ்பிபி சார் பாடின காதல் மன்னன் படத்துல இருந்துங்க, உன்னை பார்த்த பின்பு நான்

0: நானாக நான் இல்லையே அந்த பாட்டு பிடிக்கும் எனக்கு. முதல் பாட்டு சின்ன வயசுல இருந்து கேட்டது, ரெண்டாவது பாட்டு வந்து எனக்கு திருமணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் முறைய அந்த வானொலியில கேட்ட பாடலுங்க. ஆமாங்க, வானொலியில கோவை வானொலியில 10 மணி, இதே 10 மணிக்கு கேட்டிருக்கேங்க இந்த பாட்டு.
1: ஓகே, டைமிங்கோட சொல்றீங்க, சூப்பர்.
0: நன்றிங்க.
1: நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும்
0: எல்லாருக்கும் மௌன ராகம் படத்துல இருந்து போட்டுருங்க.
1: கண்டிப்பா, நன்றி.
0: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம்.
1: உற்சாகமான காலை வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: இனிய காலை வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கேட்டோம்.
0: ஓகே சொல்லுங்க.
1: எனக்கு வந்து பாடல் வானொலின்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வர்ற பாடல் வந்து பச்சை விளக்கு படத்துல இருந்து ஒளிமயமான எதிர்காலம் பாட்டு. அந்த நாள்ல வந்து வானொலியில வந்து அப்ப அடிக்கடி இந்த பாட்டு கேட்கும் போது வானொலிதான் அதிகமா பாட்டு கேக்குறத. இப்பயுமே வந்து அந்த பாட்டு எங்க கேட்டாலும் அந்த வானொலியில் கேட்ட ஞாபகம். அதாவது காலை 5:45 வந்து தென்கிழக்காசி ஒலிபரப்புன்னு ஒரு அரிய அலைவரிசை இருக்கு. அதுல வந்து ஒரே ஒரு பாட்டு தான் சினிமா பாட்டு போடுவாங்க. அதுல அந்த பாட்டு அடிக்கடி அந்த பாட்டு போட்டு இருப்பாங்க. அந்த ஞாபகத்துலதான் அந்த பாடல் எப்ப கேட்டாலும் தென்கிழக்கு அரசி ஒலிபரப்புல கேட்ட ஞாபகம் எனக்கு
0: வந்துடும்.
1: அந்த பாட்டை இப்ப கேட்க விருப்பப்படுறேன்.
0: கண்டிப்பா உங்க விருப்ப பாடலை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப அருமையா பேசுனீங்க, அழைத்தமைக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: நேயர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதோடு கூட நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய தலைப்பு, இந்த பாட்டுனா ரேடியோ தான் அப்படின்னு நீங்க நினைக்கும் ஒரு திரைப்பட பாடல். இது குறித்து நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04231 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 9344910018 மற்றும் 8300019101018 என்ற அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: ஊட்டியிலிருந்து ராஜ்குமார்.
0: நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. ஓகே, வானொலியோடு தொடர்பு கொண்ட அந்த பாட்டுனா ரேடியோ தான் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு பாடல் எந்த பாடல்?
1: எனக்கு கட்டபொம்மன் படத்துல இருந்து பிரியா பிரியா என் பிரியா அந்த சாங்.
0: அதுதான் ரேடியோனாலே உங்களுக்கு ஞாபகம் வருமா?
1: அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர்.
0: ஓகே, ரேடியோனா ஞாபகத்துக்கு வர பாடலா இல்ல உங்களுக்கு பிடிச்ச பேருன்னு அந்த பாடல சொல்றீங்களா?
1: எனக்கு அந்த பாடல், அந்த பேர் உள்ள பாடல்கள் என்ன வந்துட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேர் உள்ள ஒரு பாடல், அந்த பேர் உள்ள அந்த இருக்கவங்க தான் என் மனசு இடம் பிடிச்சவங்க. ஃபர்ஸ்ட் முதல் மடியா விரும்பின இதயம்.
0: ஓகே சூப்பர், 2-in-1 இந்த சாங் கேட்க போறீங்க. நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
2: எனக்கு வானொலியில நிறைய பாடல் ஞாபகம் வருங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வானொலி
3: கேட்டு
2: ஆண்டவன் கட்டளை பண்றதுங்க, ஆறு மனமே ஆறு, இந்த பாடல் தாங்க நல்ல ஒரு மனசுக்கு சந்தோஷமும் ஒரு இனிமையான பாடலுங்க. இந்த 90 வானொலி விழாவில் வந்து எங்களை கலந்துட்டு சொல்லி வானொலி பண்ணி கேட்கறதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியில எனக்கு பிடிச்ச பாடல் வந்துங்க, இப்ப வந்து பேட்டை படத்துல இருந்து எத்தனை சந்தோஷம் உண்மையில அந்த பாடல் ஒளி வரப்போங்க.
3: அந்த பாடல் பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன?
2: சந்தோஷங்க, நான் வந்து இப்ப நிறைய நிகழ்ச்சி வானொலியில வந்து நேரில் பங்கு பெற்றுருங்க, அந்த போன இந்த பாடல் தான் நான் கேட்பேங்க. ஏன்னா வானொலி மீது அவள் சந்தோஷங்க, அந்த பாடல் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குங்க.
3: ஓகே சூப்பர். ஒரு தன்னம்பிக்கையோட இதே சந்தோஷத்தோட இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. வாழ்த்துக்க, நிகழ்ச்சியில் அழைத்தமைக்கு நன்றி.
2: நன்றிங்க வாய்ப்புக்கு.

0: கேட்ட பாடல் அனிருத் ரவிச்சந்தர் குரல்ல பேட்ட திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நீங்கள் கேட்டவையோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் அவினாஷ் இருந்து. பிரபுதர்ஷன் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கீங்க மேடம்.
0: ஓகே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டீங்களா?
1: போடுவாங்க.
0: மனப்பாடமா ஞாபகம் இருக்கா?
1: அதுல அந்த மியூசிக் தான் இருக்கு. இந்த பாட்டு இந்த ரெண்டு படத்துலயும் ஆல்பம் ஸ்டேஜில் வருங்க. மியூசிக் அந்த மியூசிக் வந்துட்டே இருக்குங்க. பாட்டு புரியல இல்லையா? அந்த ராக கோரஸ் அப்படியே வந்துட்டே இருக்கு. காலையே உழைச்சிட்டு இருக்கு.
0: பாட்டுல என்ன சொல்றாலும் பரவாயில்ல, மியூசிக் நல்லா இருந்தா போதும். அப்படியே கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கீங்க.
1: அதனாலதான் அந்த பருவ படத்துல இருந்து உன்னை அழைத்தது கண்ணு கேட்கலாம்.
0: அதே பாடல் தான் வேணுமா நிகழ்ச்சியிலயும்?
1: கூட உன்னை நிகழ்ச்சி கேட்டாங்க.
0: ஓகேங்க, நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வருது. ரொம்பவே சூப்பராக உங்களுடைய அனுபவங்களை கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நேயர்களே, இன்று உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான உலகளாவிய தளமாக இது கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் இயற்கையை பாதுகாப்பதற்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் சவாலை மையமாக கொண்டு உலகளாவிய கவனம் செலுத்தப்படுகிறது. மரம் நடுவோம், மழை பெறுவோம், சுற்றுச்சூழலை பேணுவோம், வரும் தலைமுறைக்கு வளமான உலகை படைப்போம்.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. இன்றைய நிகழ்ச்சியோட தலைப்பு பாட்டுனா ரேடியோதான் அப்படின்னு நீங்க நினைக்கும் ஒரு திரைப்பட பாடல். இது குறித்து நேயர்கள் உங்களுடைய அழகான அனுபவங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 2966781 மற்றும் 9344909031 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய விருப்பமான பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா, கோயம்புத்தூர்ல இருந்து செல்வ சுப்பிரமணியன்மா.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்க.
2: நான் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது இந்த பாட்டும் பரதமும்னு ஒரு படம் வந்தது. அப்ப அந்த பாட்டு வந்து வானொலி ஒளிபரப்பான உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த பாட்டுக்காக வந்து டியூஷனை கட் பண்ணி படம் பார்க்க போயிட்டேன். ஆனா டியூஷன் டீச்சர்ட்ட மாட்டிக்கிட்டு அடி வாங்கினேன். அதனால அந்த படத்தோட பாடல் கேட்கும் போதெல்லாம் எனக்கு வானொலி ஞாபகம் தான் வரும்.
1: அடி
2: வாங்கினதுன்னு என்ன, வானொலியில கேட்க போய் அது முத முதல்ல கேட்டு ஆர்வத்துல அங்க போயிட்ட படம் பார்க்கவே.
1: இந்த ஆர்வத்துல அடியெல்லாம் வாங்கி இந்த பாட்டு இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க, சூப்பர்.
2: ஆமா,
1: நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: அந்த படத்துல இடம்பெற்ற மாந்தோரண வீதியில் அந்த பாட்டு கொடுங்கம்மா.
1: நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைத்தமைக்கு நன்றி.
2: மிக்க நன்றி.
3: மாந்தோரண வீதியில் மேளங்கள் ராகம்.
4: ஆச்சரியமா இருக்கே, உங்களுக்கு பாட கூட தெரியுமா?
5: நான் எங்க பாடுறேன், நீ பாடுனது அப்படி திருப்பி சொல்லு.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கோவை மாவட்டம் சின்னவான்ஸ் இருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: ஓகே, நீங்கள் கேட்ட எனக்கு
1: வானொலினா வந்து மேடம் எந்த பாட்டு ஞாபகம் வரும்னா, நினைத்தாலும் இன்னைக்கு வந்து சம்போ சிவ சம்போ அந்த பாட்டு தான் மேடம் எனக்கு ஞாபகம் வரும். இப்ப பாட்டா எனக்கு 1980 ஞாபகம் வந்துருக்கு மேடம்.
0: என்ன காரணம் அந்த பாட்டு உங்க மனசுல இருக்கா?
1: ஆமா, இன்னும் இருக்கு மேடம். அதாவது அப்ப பாத்து 1980 இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பேமஸ் மேடம். அப்ப பாத்தீங்கன்னா கோவை வானொலி இலங்கை வானொலி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் 2 ட்ரிப் 1 ட்ரிப் போட்டுருவாங்க மேடம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தொலைபேசி தான் எதுவுமே இல்லைங்களா வச்சுங்களா, நேர விருப்பம் இருக்கு. அதுல எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வானொலி, அதாவது டெய்லி பாத்தீங்கன்னா இலங்கையிலயோ இல்ல கோயம்புத்தூர்ல 2 ட்ரிப் கேட்டுருவாங்க மேடம்.
0: வாழ்த்துக்கள்.

நேயர்கள், இதுவரை நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. அதோடு கூட சேர்ந்த தலைப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்பவே அருமையா ஷேர் பண்ணீங்க. நிகழ்ச்சியில லைன் கிடைக்காத நேயர்கள் அனைவரும் வந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா லைன் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியில பேசின நேயர்கள் தயவு செஞ்சு அடுத்த வர ப்ரோக்ராம்ஸ்க்கு நீங்க கால் பண்ணாதீங்க, மற்ற நேயர்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. நீங்க நினைச்சு ஆசைப்படுற மாதிரி தான் மற்றவங்களுக்கும் பேசணும் அப்படின்ற அந்த ஆர்வமும் ஆசையும் இருக்கும். ஸோ நீங்க ஒரு ப்ரோக்ராம்ல பேசிட்டீங்கன்னா அடுத்த ப்ரோக்ராம்க்கு நீங்க கால் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு மற்ற நேயர்கள் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் லைன் கிடைக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 12 மணி. நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு.

இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் 1:55 திரைகானம் 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள் 2:30 இலக்கிய இன்பம் இதய ஒளி புலவர் ஆர் நாகராஜ் அவர்கள் வழங்கும் உரை தொடர்ந்து புத்தக விமர்சனம்

2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. நான் யார். 5:02 உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக இயற்கை ஆர்வலர், சுற்றுச்சூழல் சுற்றுலா வழிகாட்டி மற்றும் எழுத்தாளர் ஜெனிஃபர் நந்தி அவர்களுடன் நேர்முகம். காண்பவர்

நேர்முகம் காண்பவர் ஊடகையாளர், இயற்கை இயற்கை ஆர்வலர் மற்றும் சுற்றுச்சூழல் கல்வி பயிற்றுனர் என் ஜனார்தனன் அவர்கள். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள். 6:40 பெட்டதுகமன்று படுகுமொழி பாடல்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல். 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும். அங்கக வேளாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து நீலகிரி மாவட்ட அங்கக வேளாண்மை திட்டத்தின் துணை தோட்டக்கலை அலுவலர் என் சந்திரன் அவர்களுடன் நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை. தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். இதுவரை நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள்.

இது பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இதில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு பெறலாம். அது மட்டுமல்ல, பெண்கள்னாலே அழகு, அதை இன்னும் அழகுபடுத்த அவங்க செய்யற அலங்காரம் அப்படின்னா நிறைய அழகு குறிப்புகள் கூட தெரிஞ்சு வச்சிருப்போம். அது மட்டுமல்ல, அதே போல பெண்கள் வீட்டின் கண்கள், சமையல் அசத்தி எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்துறவங்க. அதற்கு சமைப்பதில் உள்ள உத்திகளை கையாளுங்கள். பல உத்திகளை கையாளுந்திருப்பீங்க, அதுக்கான டிப்ஸ். குடும்பத்து ஆரோக்கியத்தை காப்பதுல பெண்களுக்கு இணை பெண்கள் தான். அப்போ அதற்கான முயற்சியில் கண்டுபிடிச்ச டிப்ஸ், இப்படி பல வழிகளின் டிப்ஸ். இந்த மாதிரி டிப்ஸ் சொல்ல நினைக்கும்

விஷயங்கள் என எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமாக சொல்லி பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணுற நிகழ்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்க 9342900108 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 04233 இந்த இணைப்பு எண்ணுடன் 2966 7811 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய அழகான டிப்ஸை சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. இனி நம்மளுடைய முதற் பாடலை கேட்கலாம், அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்ஸ் கூட சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே வந்து சமையல் செய்யும்போது ரொம்ப அவசர அவசரமாக சமையல் செஞ்சுட்டுப்போம் இல்லையா. காலையில் இருந்தாலும் சரி, காலையில் சட்னி செய்யணும், சாம்பார் செய்யணும், அது செய்யணும் அப்படின்னு பார்க்குவோம். ஈவினிங்லேயும் அப்படி தான், சாப்பாடு செய்யணும், சாம்பார் செய்யணும், அது இதுன்னு ரொம்ப வந்து நம்மளுக்கு டார்ச்சராக இருக்குது. அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு தேங்காய் எடுக்கிறது அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு கடுப்பான விஷயம். அது பொடி பொடியாக எடுத்து அது சும்மா கட் பண்ணி விழுந்து, அது மட்டும் இல்லை கையையும் சேர்த்து கட் பண்ணிடுது. அந்த மாதிரி நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, தேங்காயை உடைச்ச உடனே கொஞ்சம் இந்த தீயில் வந்து அந்த நெருப்பு இருக்கு இல்லையா, ஸ்டவோட நெருப்பு, அதில் தேங்காயோட ஓடை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காயை நம்ம எடுத்தோம்னு சொன்னாக்கா, தேங்காய் வந்து ரொம்ப ஈஸியாகவே அந்த ஓட்டிலேருந்து பிரிஞ்சு வந்துடும். ஓகே, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தேங்காய் எடுத்து ஈஸியாக சீக்கிரமாக சமையல் செஞ்சுருங்க. சரியா, இப்போ நம்ம ஒரு சூப்பரான பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் லிசனர்ஸ்ட்ட பேசலாம். கேங்க என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

ஸ்னேகிரியில் அடுத்த ஒரு டிப்ஸ் கூட நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம இப்போல்லாம் வந்து நிறைய பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், டிப் இந்த சிப்ஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா, அது கடையிலேருந்து வாங்குறது நம்ம வீட்லேயே நல்லா பொறிச்சு எடுத்தாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நிறையாவும் கிடைக்குது இல்லையா, அதனால் வந்து நம்ம வீட்டில் பொறிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி சிப்ஸ் பொறிக்கும்போது அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சமாக வெண்ணெய் அல்லது நெய், இது ரெண்டுமே நம்ம கொஞ்சம் ஏதோ ஒன்று வெண்ணெய் அல்லது நெய்யில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் கூடயே நம்ம பொறிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதோடய சுவை வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் செய்யும்போது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்து ஒரு பாட்டு கேட்டலாம், கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

வண்ண வண்ண பூக்கள் படத்துல இருந்து இளையராஜா எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல ஒரு சூப்பரான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இனி தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு டிப்ஸ் கூட நான் சொல்ல போறேன். நம்ம வந்து எப்பவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா அப்படியே சமைச்சிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மிக்சி ஜார் வந்து நம்மளுக்கு கைவிட்டுரும் இல்லைங்களா. அதாவது வந்து என்ன ஆகும், சடனாக வந்து அந்த பிளேடு உடஞ்சிரும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா சக்க சக்கையா அப்படியே நிற்கும், அந்த பிளேடு வந்து ஷார்ப் இல்லாம போயிடும். அதனால மொக்கையானதும் அதோடு நல்லாவே அறையாது. தேங்காய்னா அது அப்படியே சக்கையா நிற்கும், மிளகா ஏதாவது அரைச்சா அது அப்படியே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா குழம்பு செய்யறதுக்கான அந்த இன்ட்ரெஸ்டே வந்து இல்லாத போயிடும். அந்த மாதிரி மொக்கையா அந்த கத்தி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சமா கல் உப்பு எடுத்து அந்த மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு சுத்த சுத்தி அப்படியே அதை எடுத்து கீழே கொட்டிட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவுமே அரைக்கிற அந்த மிளகா போட்டு அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கத்தியும் நல்லா ஷார்ப் ஆயிரும். நம்மளுடைய மிளகா வந்து என்ன ஆகுனாக்கா நல்லா சாஃப்டா நல்லா அரைச்சி கொடுக்கும். குழம்பும் நம்மளோட ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். ஓகேவா, இனி தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ராவின் குரல்கள் படம் வான்மதி.
1: இன்று ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். மனித இடைவினைகளையும் சுற்றுச்சூழலையும் ஒருங்கிணைப்பது குறித்த கலந்துரையாடல்களின் விளைவாக 1972 ஜூன் 5 முதல் 16 வரை நடைபெற்ற மனித சுற்றுச்சூழல் மீதான ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் ஐக்கிய நாடுகள் சபையால் உலக சுற்றுச்சூழல் தினம் நிறுவப்பட்டது. 1973 ஒரே ஒரு பூமிதான் என்ற கருப்பொருளுடன் முதல் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் இந்த வருடத்திற்கான கருப்பொருளாக இயற்கையால் உத்வேகம் பெற்று பருவநிலைக்காக நமது எதிர்காலத்திற்காக இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃபியூச்சர் என்ற கருப்பொருளில் 2026 சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது. இன்றைய நாளில் பருவநிலை மாற்றம் என்பது அதனுடைய இயல்பான போக்கிலிருந்து பல்வேறு வகையில் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மாற்றங்கள் பெரும்பாலும் விரும்பத்தகாத வகையிலேயே உள்ளது. இதனுடைய விளைவுகள் மனிதனை மட்டுமல்ல மற்ற உயிர்களையும் பாதிக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று சுற்றுச்சூழலுக்கு உண்டாகும்

0: விரும்பத்தகாத மாற்றங்களை குறைத்து அல்லது அறவே நிறுத்தி நம் உலகத்தையும் நம் சுற்றுப்புறத்தையும் பாதுகாப்பது மனிதர்களாகிய நமது கையில்தான் உள்ளது. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் வசிக்கும் பூமி ஒன்றே ஒன்றுதான் உள்ளது. இன்று ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம்.
1: உங்கள் ஊட்டி FM 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. லிசனர்ஸ், அடுத்த ஒரு குறிப்பு கூட நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நிறைய பேத்துக்கு காலையில் எந்திரிச்சதுமே தண்ணி குடிக்கிற வழக்கம் இருக்கும், ஒரு சிலருக்கும் அந்த வழக்கம் இல்லாமலும் இருக்குது. ஆனால் நம்ம எப்போவுமே என்ன செய்யணும்னா, மார்னிங் எந்திரிச்சதுமே வெறும் வயிற்றில் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இது உடம்புக்கு மட்டும் நல்லது இல்லாது நம்மளுடைய செரிமானத்தையும் மேம்படுத்துது. ஓகே, தொடர்ந்து அடுத்த பாடலை கூட கேட்டலாம். கேங்க என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

பத்ரி பத்திரிகாக ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடிய பாடலை கேட்டீர்கள். நம்மளுடைய சிநேகிதியில கோவிலிருந்து ஒரு சிநேகிதி வந்து ஒரு அழகான டிப்ஸ் அமைச்சிருக்காங்க. ஒன்னு இல்லைங்க, ரெண்டு டிப்ஸ் அமைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க வந்து வாட்ஸ்அப் வழி அமைச்சிட்டாங்க. அவங்க லைனில் வர டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சமையல் செஞ்சு ரொம்ப பிஸியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊறுகாய் செய்யும்போது உப்பை வந்து லேசாக வறுத்துட்டு போட்டால் ஊறுகாயின் மேல் அந்த வெண்மை நிறம் படியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா, தோசை ஊற்றுவதற்கு முன்னாடி தோசை கல்லில் எண்ணெய் தேய்ப்பதற்கு பதிலாக தண்ணியை தெளித்து துடைத்துட்டு அந்த மாவு ஊற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா தோசை வந்து ரொம்ப முறுமுறுப்பாக இருக்குமாமா. ரொம்ப சூப்பருங்க. ரொம்ப சூப்பரான அழகான ரெண்டு டிப்ஸை சொல்லியிருக்கீங்க. இவங்க வந்து கோவிலிருந்து கிருஷ்ணவேணி. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய டிப்ஸை சொல்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கூட உங்களுடைய டிப்ஸை எங்களுக்கு அனுப்பலாம்.

ராசையா படத்திற்காக கேட்டு இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது சிநேகிதி நலவாழ்வின் நம்பிக்கை குரல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட இருமாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக குஜராத் மாநிலம் சூரத் செல்லும் பிரதமர் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசுகிறார். சூரத்தில் 200 படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனையையும் அவர் திறந்து வைக்கிறார். இன்று மாலை டாமன் செல்லும் பிரதமர் அங்கு 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மருத்துவம், சிவில் விமான போக்குவரத்து, சுற்றுலா, உட்கட்டமை

0: சேமிப்பு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழலையும் உயிரி பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாத்து நிலையான வாழ்க்கை சூழலை உறுதி செய்ய அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற அறநெறிப்படி வாழ்வோம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள சுற்றுச்சூழல் தின வாழ்த்துச் செய்தியில், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள செய்தியில், இயற்கை மற்றும் பருவநிலையை பாதுகாத்து வலமான எதிர்காலத்திற்கு உறுதி ஏற்போம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் மரங்களை நட்டு பசுமை இந்தியாவை உறுதி செய்வோம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக்க பூமியை அளிக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டு வரிக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. மேலும் அரசு பங்குகள் மீதான முதலீடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் வட்டி வருவாய்க்கான வரியும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருமான வரி திருத்தத்திற்கான அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வரிச்சலுகைகள் நடப்பாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருபவர் யோகி ஆதித்யநாத் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவர் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இவ்வாண்டு 12ஆம் வகுப்பு CBSE தேர்வு எழுதிய மாணவர்களில் 70,000-க்கும் மேற்பட்டோர் மறுமதிப்பீடு, மறுகூட்டல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருப்பதாக CBSE தெரிவித்துள்ளது. 7,314 பேர் மதிப்பெண்களை சரிபார்க்கவும், 63,000 பேர் மறுமதிப்பீடு கோரியும் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல்கள் கோரியும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக CBSE தெரிவித்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக அதிக மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவ்வாண்டு தொடங்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் தங்களது கோரிக்கைகளுக்கு மாணவர்கள் தீர்வு கண்டு வருவதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டில் தொடர்ந்து 2வது முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. மும்பையில் இன்று ரிசர்வ் வங்கியின் 2வது 2 மாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா, ரிசர்வ் வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9%-லிருந்து 6.6% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 4.6%-லிருந்து 5.1% உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பையும் ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது.

0: நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். ஏழை மக்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டத்தில் 400,000-க்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக அம்மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 20 ரூபான்றது வந்து கான்ட்ரிபியூஷன் அவங்க கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேலை ஏதாவது ஒன்றாச்சுன்னா அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கி மூலயமா 2 லட்சம் ரூபாய் வரலாம். அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு உதவித்தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இது நாம சேர்த்த பணம் வந்து வேற ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக நாம சிறுக சிறுக எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியில சேமிக்கிற பணம்.
0: தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அளித்த ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் ஏற்றுக்கொண்டுள்ளார். திரு அண்ணாமலை பிஜேபியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டுடனான சமரச பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அணு ஆயுதத்தை ஈரான் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை பிற நாடுகளிலிருந்து பெறுவதற்கு ஈரான் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் திரு டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக கூறினார். ஓமன் நாட்டின் கடல் பகுதி அருகே கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும் 2 இடங்களையொட்டி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் மினா ஏற்றுமதி முனையத்தில் எரிபொருள் நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தலைநகர் மஸ்கட் அருகே அமைந்துள்ள மினா ஏற்றுமதி முனையத்திலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. எரிபொருள் ஏற்றுமதியில் நீண்ட காலத்திற்கு ஏற்படும் பாதிப்பு ஓமன் பொருளாதாரத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 1-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரியூ ஃபென்டி வெனிசுலாவின் பிராண்டோன் பெரஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2 மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நிலைத்த நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் உயிர் நாடி நிதி உதவி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் பெற கேட்கலாம். விமானம் என்றாலே நமக்கு வானமும் பிரம்மாண்டமான ரன்வேக்களும் தான் நினைவுக்கு வரும். ஆனால் ரன்வேக்களே இல்லாமல் தண்ணீரிலிறங்கி தண்ணீரிலிருந்தே மேலெழும்பும் ஒரு தொழில்நுட்பம் நம் இந்திய போக்குவரத்து துறையின் எதிர்காலத்தை மாற்றப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதுதான் கடல் விமானங்கள். நமது இந்திய அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் இந்த கடல் விமான போக்குவரத்தை சாமானிய மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு அற்புதமான திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதுதான் VGF எனப்படும் உயிர் நாடி நிதி உதவி திட்டம். இந்தியா என்பது வெறும் நிலப்பரப்பு மட்டுமல்ல, நமக்கு நீண்ட கடற்கரைகள், பிரம்மாண்டமான ஆறுகள், ஏரிகள் மற்றும் அணைக்கட்டுகள் உள்ளன. ஒரு சாதாரண விமான நிலையம் அமைக்க நமக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் தேவை. பல கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். பல வருடங்களுக்கு காத்திருக்க வேண்டும்.

ஆனால் இந்த கடல் விமானங்களுக்கு பெரிய ரன்வேக்கள் தேவையில்லை. ஒரு நீர்நிலையே இதன் ரன்வே. இதன் முக்கிய நன்மைகள்: சுற்றுலா மேம்பாடு. அந்தமான், லட்சத்தீவுகள் அல்லது உள்நாட்டில் உள்ள பெரிய அணைக்கட்டுகள் ஆன்மீக தலங்களுக்கு மிக எளிதாக செல்லலாம். மற்றொன்று அவசர கால உதவி. சாலை வசதி இல்லாத தீவுகள் அல்லது மலை பகுதிகளுக்கு மருத்துவ உதவிகளை விரைவாக கொண்டு சேர்க்கலாம். மற்றொன்று இணைப்பு வசதி. போக்குவரத்து வசதி இல்லாத குக் கிராமங்களையும் நகரங்களையும் இணைக்க முடியும். கடல் விமானங்களை இயக்குவது என்பது ஆரம்ப கட்டத்தில் அதிக செலவு பிடிக்கும் ஒரு விஷயம். விமானங்களின் விலை, எரிபொருள் செலவு மற்றும் ஆரம்பத்தில் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பது போன்ற காரணங்களால் விமான நிறுவனங்களுக்கு இதில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். வணிக ரீதியாக இது லாபகரமானது அல்ல. இங்குதான் அரசாங்கத்தின் VGF திட்டம் கை கொடுக்கிறது. ஒரு கடல் விமானத்தில் ஒரு நபர் பயணிப்பதற்கான உண்மையான செலவு ₹5,000 என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் சாதாரண மக்களால் அவ்வளவு தொகை கொடுக்க முடியாது. அவர்கள் 2,500 மட்டுமே கொடுக்க முடியும் என்றால் மீதமுள்ள ₹2,500 நஷ்டத்தை அரசாங்கமே ஏற்கும். இந்த இடைவெளி நிதியைத்தான் நாம் VGF என்கிறோம். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள்: குறைந்த கட்டணம், சாமானிய மக்களும் கடல் விமானத்தில் பயணிக்கும்படி கட்டணத்தை குறைப்பது. மற்றொன்று நிறுவனங்களுக்கு ஊக்கம், நஷ்டம் வராது என்ற நம்பிக்கையில் தனியார் நிறுவனங்களை இந்த துறையில் முதலீடு செய்ய வைப்பது. மற்றொன்று உள்கட்டமைப்பு மேம்பாடு, நீர்நிலைகளில் தற்காலிக வாட்டர் ஏரோட்ரம்களை உருவாக்க நிதி உதவி அளிப்பது. இந்தியாவில் ஏற்கனவே குஜராத்தின் சபர்மதி ஆற்றங்கரையிலிருந்து நர்மதா நதிக்கரையில் உள்ள ஒற்றுமைக்கான சிலை வரை கடல் விமான சேவைகள் சோதனை செய்யப்பட்டுள்ளன. மேலும் லட்சத்தீவுகள், அந்தமான் மற்றும் கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் இதற்கான வழித்தடங்கள் கண்டறியப்பட்டு வருகின்றன. இதில் சில சவால்களும் உள்ளன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நீர்நிலைகளில் உள்ள மீன்கள் மற்றும் பறவைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தொழில்நுட்ப பயிற்சி, தண்ணீரில் விமானத்தை இயக்குவதற்கு தகுதியான மாலுமி போன்ற விமானிகள் நமக்கு தேவை. மற்றொன்று வானிலை மாற்றம், பலத்த காற்று அல்லது மழைக்காலங்களில் தண்ணீரின் அலைகள் அதிகமாக இருக்கும் போது பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம். அரசாங்கம் இந்த சவால்களையும் தொழில்நுட்ப ரீதியாக தீர்க்க பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஒரு நாட்டின் பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் அங்குள்ள போக்குவரத்து வசதிகள் உலகத்தரத்தில் இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் விமான பயணம் என்பது பணக்காரர்களுக்கு மட்டுமே ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்று உடான் மற்றும் VGF போன்ற திட்டங்களால் நடுத்தர வர்க்கத்து மக்களும் வானில் பறந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடுத்த கட்ட பாய்ச்சல் தான் இந்த கடல் விமான சேவை. எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு ஏரிக்கரையிலோ அல்லது கடற்கரையிலோ நின்று கொண்டிருக்கும் போது உங்களுக்கு முன்னால் ஒரு விமானம் தண்ணீரில் வந்து இறங்குவதையும் அதில் நமது நாட்டின் சாமானிய மக்கள் புன்னகையோடு பயணிப்பதையும் நாம் காணப்போகிறோம். இதற்கு இந்த VGF திட்டம் ஒரு மிக சிறந்த பாலமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை.

0: இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் உயிர்நாடி நிதி உதவி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 இலிருந்து தொடர்ந்து மெல்லிசை பாடல்களை கேட்கலாம்.

கேட்ட பாடலின் படம் காராவன். இது ஹிந்தி மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு மலையாள மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் நீ மனசு நாக்கு தெலுசு. இது தெலுங்கு மொழி திரைப்படம். கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இதன்படி குஜராத் மாநிலம் சூரத்தில் சாலைகள், சுகாதாரம், மின்சாரம், தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பாக 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு வதோதரா, மும்பை விரைவுச் சாலையின் முக்கிய பகுதிகள் மற்றும் மருத்துவமனை வளாகத்தையும் தொடங்கி வைக்கிறார். டாமனில் நமோ விமான நிலையத்தின் புதிய முனையத்தை தொடங்கி வைப்பதோடு நமோ மருத்துவமனையையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். தொடர்ந்து லட்சத்தீவு யூனியன் பிரதேச மேம்பாட்டிற்காக 885 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 முக்கிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி பிரதமர் உரையாற்றவுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை 2வது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்கவுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 65 பேருக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. கடந்த மாதம் 23ஆம் தேதி 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 13 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். அரசு

0: ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு 6.6% குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 5.1% உயர்ந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வாழ்க்கை முறை, பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றில் மக்கள் தங்கள் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், நீடித்த தூய்மையான பசுமையான உலகை உருவாக்க இந்தியா தொடர்ந்து பங்காற்றும் என்று கூறியுள்ளார். ஆண்டுதோறும் வனப்பரப்பை அதிகரிப்பதில் உலகின் முதல் 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக மத்திய ஆயுத காவல் படைகள் கடந்த 6 ஆண்டுகளில் 7.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுடில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு பூபேந்தர் யாதவ், திரு கீர்த்தி வர்தன் ஆகியோர் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், வருங்கால தலைமுறையினருக்காக நமது பூமியை பாதுகாத்து பேணி பராமரிப்பதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்துவோம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி மரக்கன்றுகளை நட்டு வைத்து விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத், அரசு பள்ளி மாணாக்கர் தயாரிக்கும் விதைப்பந்துகள் வனப்பகுதிகளில் வீசப்பட உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளின் அடிப்படையில் பசுமை மயமாக்கலில் முத்திரை பதித்து வருவது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.
1: உலகளாவிய தலைமைத்துவம், ஒருங்கிணைந்த முயற்சிகளால் பருவநிலை மாற்றங்களை முன்னெடுத்து செல்லும் முன்னோடி நாடாக இந்தியா செயலாற்றி வருகிறது. ஒரே நாடு ஒரே பூமி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கட்டமைப்பை உருவாக்குவதிலும் இந்தியா தன்னை நிலைநிறுத்தியுள்ளது. மத்திய அரசின் தொடர் நடவடிக்கைகளால் நாட்டின் வனப்பரப்பு விரிவடைந்ததோடு அலையாத்தி காடுகளால் கடலோர சூழலியல் அமைப்புகளுக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டு பசுமை மேம்படுத்தப்பட்டுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதோடு சுற்றுச்சூழல் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பல்லுயிர் பாதுகாப்பில் சிறப்பான முன்னேற்றத்தை நம் நாடு உருவெடுத்துள்ளதோடு புலி, சிறுத்தை உள்ளிட்ட 7 வகை விலங்கினங்களை பாதுகாக்கும் சக்தியாகவும் இந்தியா செயலாற்றி வருகிறது. நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் மத்திய அரசின் பசுமை மயமாக்கல் குறித்து திருச்சியைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு ராஜா தெரிவிக்கையில்,
2: இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை மையமாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க பசுமை மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் மாசுபாடுகள் குறைக்கப்பட்டு அதன் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தியுள்ளது.
3: கடற்கரை ஓரங்களில் மரங்களை வளர்ப்பதன் மூலம் கடலில் இருந்து தரையை நோக்கி வரக்கூடிய புயல்கள், சூறாவளிகளின் மூலம் ஏற்படக்கூடிய பெரும் ஆபத்துகளை தடுக்கும் முயற்சியில் இந்தியா மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது. காற்றாலை உற்பத்தி மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலை சூரிய ஒளியின் மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்தில் இந்தியா மேலும் வளர்ச்சி அடைந்து அதை மிகப்பெரிய விழிப்புணர்வாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து வருகிறது.
1: உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் இந்நாளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியா முன்னோடி நாடாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. துறை வாரியாக செயல்படுத்த

0: திட்டங்கள், அதற்கான இலக்குகள் ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இக்கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான காயிதே மில்லத்தின் 131வது பிறந்தநாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசலில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று மலர்போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அன்னாரது நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்தினார். உயர் சிறப்பு மருத்துவ இட விவகாரத்தில் தமிழக மருத்துவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை பிஜேபி ஏற்றுக்கொண்டதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய இயக்கத்தை தொடங்கவுள்ளதாக திரு அண்ணாமலை இன்று அறிவித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கருக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் இன்று வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறும் சிறப்பு தொழிற்கடன் முகாமை தொழில் முனைவோர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் ஆடவர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8, நேரம் 1:55. இனி ஒரு திரைகானம்.

கேட்ட பாடலின் படம் நான் அடிமையில்லை. பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: wider West Asia region. Speaking at the White House, Trump said progress has been made in discussions aimed at reducing violence in Lebanon. He made the remarks after being asked about reports that Hezbollah had rejected a U.S.-backed peace proposal. He said he had discussed the issue with Israeli Prime Minister Benjamin Netanyahu and other regional leaders. India will take on arch rivals Pakistan in the semi-final of the Men's Under-18 Asia Cup hockey tournament at Kakamigahara Hockey Stadium in Japan today. The match will start at 3:30 p.m. IST. India entered the last four after finishing second in Pool A with 9 points. India's Pragyananda Ramesh Babu remained in contention for the Norway Chess 2026 title after defeating world champion Gukesh Dhamaraju in round 9. The victory took Pragyananda to 15 points, just half a point behind leader Wesley, who has 15.5 points after beating Magnus Carlsen. India Meteorological Department has said conditions are favourable for further advance of southwest monsoon into some more parts of Central Arabian Sea, entire Goa, parts of Maharashtra, Andhra Pradesh, Karnataka, remaining parts of Tamil Nadu and parts of northeastern states during the next 2 to 3 days. The weather agency predicted heavy to very heavy rainfall during the day in places over coastal Karnataka, Kerala and Mahe, north interior Karnataka, Tamil Nadu, Puducherry and Karaikal. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to dedicate and lay foundation stone of multiple development projects worth over 18,804 rupees in Gujarat today. Centre grants tax exemption to foreign institutional investors on capital gains in government securities. RBI keeps repo rate unchanged at 5.25%, reduces GDP growth projection to 6.6% from 6.9% for current fiscal. Nepal Foreign Minister Shishir Khanal to arrive in New Delhi on 3-day visit today. World Environment Day being observed, government inaugurates 18 Namo Oxygen Parks in New Delhi. And India to take on arch rivals Pakistan in semi-final of men's under-18 Asia Cup hockey in Japan this evening. With that, we end the midday news.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 2:15. நிகழ்ச்சியை கேட்கும் முன்
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
6: நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் செங்கல்புதூர் பகுதியைச் சேர்ந்த பண்டைய பழங்குடி மக்களான ஆளுக்குறும்பர் இன மக்களின் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.
7: எங்களுடைய ஆளுக்குறும்பர் சமுதாயத்திலிருந்து திருவிழா காலங்களில் எங்க தெய்வ வழிபடும் போது நாங்கள் இப்போ வாசிக்கக்கூடிய இந்த இசையை வந்து வாசிச்சது நாங்களுடைய பாரம்பரிய முறைப்படி தொடங்கி இந்த இசையை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம்.

0: இந்த ஆளுக்குரும சமயத்திலேருந்து ஜானகி அம்மா அவங்க வந்து இந்த அத்திகத்திகன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து ஒரு விதவை பொண்ணு குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவா மச்சினன் வந்து ஒரு பாட்டு பாடுறதா என்னுடைய அர்த்தம்.
1: அத்திக

0: நீ.
1: எங்களுடைய ஆளுக்குறும்பர் சமுதாயத்திலிருந்து காடுகளில் இருந்து என்னென்ன பொருள் வந்து சாப்பிடக்கூடிய பொருள் அதெல்லாம் கொண்டு வந்து தர்றேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு பாட்டு, சின்னரங்கன் அப்படிங்கிறவரு இந்த பாட்டை பாடுறாரு.
2: குருமா

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி ஆளுக்குறும்ப இன மக்களின் பாடல்களும் இசையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: எங்களுடைய ஆளுக்குறும்பர் சமுதாயத்திலிருந்து காடுகளுக்கு போகும்போது தேன் கிழங்கு கனிவகள் எல்லாம் கிடைக்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடிட்டு போவாங்க. அதை வந்து இந்த அரைக்குரல் இசையில அந்த இசையை பாடுறோம்.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் இதய ஒளி என்ற தலைப்பில் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து கவிஞர் வாலி அவர்கள் இயற்றிய கம்பன் என்பது என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம்.
2: இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்து அமிழ்தமென்றாலும் வேண்டேன், என் உயிரினை என் மூச்சினை உனக்கு அளித்து விட்டேன் என் தமிழே. நீ இருப்பாயெனில் இருக்கும் எனது வாழ்வு, நீ இல்லையெனில் அழிந்து போகும் என் வாழ்வு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அன்னை தமிழுக்கு தலை வணக்கம். நேயர்களே, இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் இதய ஒளி என்ற தலைப்பில் உங்களிடையே சில நிமிடங்கள். ஆசைகள் பற்பல சில தானாகவே ஈடேறுகின்றன, இன்னும் சில முயற்சியால் ஈடேறுகின்றன. ஆசைகள் ஈடேறினால் நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது, ஆனால் பல ஆசைகள் ஈடேறாமல் ஆசைகளாகவே தேங்கி நிற்கின்றன. அவை நமது வாழ்வில் கவலை, ஏக்கம், ஆக்கமற்ற தன்மைகளை உருவாக்குகின்றன. உண்மையாக சொல்ல போனால், நமது சில விருப்பங்கள் நிறைவேறுவது அவ்வளவு சுலபமானதும் அல்ல. எடுத்துக்காட்டாக, எல்லோரும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும், எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பவை. இந்த

ஆசை நல்லதொரு ஆசைதான், ஆனால் ஈடேறுவது சாத்தியமா? ரிஷி ஆசைப்பட்டான், எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று நமது வள்ளலாரை போல். எப்பேற்பற்றா அவா அது? எங்கேயோ மலை பிரதேசத்தில் கடும் காட்டில் கங்கையின் புனித தலத்தில் அமர்ந்தவனாய் சத்திய நோட்டம் கொண்டவனாய் அவன் பிரார்த்தனை செய்தான், ஆசைப்பட்டான், எல்லோரது வாழ்வும் பயன்பெற்றதாக அமைய வேண்டுமென்று. இந்த ஆசை அவனது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எழுந்த பிரார்த்தனை. தினமும் இதுவே அவனது பேராவாவாகவும் அமைந்தது. ஆனால் உலகில் மனிதர்கள் துன்பமற்றவர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லையே. இன்பும் துன்பம் இருக்கிறது, முன்னாலும் இருக்கும். ஆனால் ரிஷி மாத்திரம் துன்பத்தின் சிந்தனையை தவிர்த்தவனாக எல்லோரது மாட்சிமையையும் விரும்பினான். தனது உலக நல்ல எண்ணத்தை வெளிப்படுத்தினான். அதுதான் முக்கியமானது. இயற்கையை பாருங்கள், சூரியன் உதித்து மறைகிறான், வான் வாரி வழங்குகிறது. தமது வெளிச்சத்தின் மலையின் பயனை எவ்வளவு பேர் அடைந்தார்கள் என அவை எண்ணி பார்க்க செல்வதில்லை. ஆனால் ஆதலால் சூரியனாகட்டும் மேகங்களாகட்டும் எப்போதும் அருள்முகம் கொண்டவர்களாக இருக்கின்றன. முனிவர்களும் பெரியோர்களும் அவ்வாறே உலகின் மேல் தமது மாசற்ற அன்பை அவர்கள் பொழிகின்றனர். ஆனால் எவ்வளவு பேர் அதை பயன்படுத்தி கொண்டனர், பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பது இதனுடைய ஆராய்ச்சிகளின் பால் அவை ஈடுபடுவதில்லை. எல்லோரும் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆதலால் அவர்கள் திருப்தி அடைந்தவர்களாக செய்தும் செய்யாதவர்கள் போல் இருக்கின்றனர். அவர்கள் வாழ்வு இப்படிப்பட்டது. பழங்களை மரங்கள் போலும் பெருகும் நதிகள் போலும் பால் கொடுக்கும் பசுக்கள் போலும் அவர்கள் உடம்பு பாரோபரத்திற்காக வாழ்கிறது. நாமும் எல்லோரும் உணவு கல்வி போன்றவை கிடைக்க வேண்டும் என விரும்புகிறோம், மற்றும் இதற்காக எவ்வளவு சாத்தியமோ அவ்வளவு முயற்சிக்கிறோம். ஆனால் கிடைக்க வேண்டிய இவைதான் முன்னுறும் வழியுள்ள ஊழின் பால் அடங்கியது என்பதை சொல்லவும் வேண்டுமா? ஊழிற் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முன்னுறும். இறைவன் விஷயத்திலேயும் இவ்வாறே. அவனை காண வேண்டும், அவனுடன் ஒன்றாக வேண்டும் என்றெல்லாம் அளவிலாத அவா இருக்கிறது. ஆனால் இவ்வாசையே தடையாக இருக்கக்கூடாது. ஆசையும் மிக இயற்கையானதாக அமைய வேண்டும். ஒரு பூவை காண்கின்றோம், கண் அப்படியே நிரம்பி விடுகிறது. எப்போது கண் நிரம்பி மனம் அழகுடன் ஒன்றாயிற்றோ அப்போதுதான் அழகின் சுவைத்தல் அற்புதமானதாக அதனுடன் ஒன்றாகும் அனுபவம் ஏற்படுகிறது. எப்போதும் பூவை பார்க்க வேண்டும் என்ற அடம் வேண்டாம், அது சாத்தியமில்லை. எல்லோரும் சத்தியவான்களாகவும் நீதிமான்களாகவும் இருக்க வேண்டும் என விரும்பினால் மட்டும் அதை அடைந்தால் அடைய விரும்பினால் சாத்தியப்படுமா? ஒரு ஞானி படுத்திருந்தான். வயது 30-35 இருக்கலாம். அருகில் எவரும் இல்லை. குடிசையின் வெளியில் குளிர்ந்த சந்திரனின் ஒளி. தூக்கம் வரவில்லை. யோசிக்கத் தொடங்கினான். கடவுள் அவன் முன் வந்தவனாய் ஏன் தூங்கவில்லை, என்ன யோசனை என வினவிய போது ஞானி இவ்வாறு பதில் உரைத்தான். உலகில் கோடிக்கணக்கில் ஏழை எளியவர்கள், லட்சக்கணக்கில் ஜனங்கள் கெட்ட காரியங்களில் ஈடுபடுகின்றனர். நல்ல கல்விமான்களான செல்வந்தர்கள் ஒழுக்க சிலர்கள் அல்லர். அநியாய முறையில் பண சேர்க்கையில் ஈடுபட்டவர்கள். எங்கேயும் அபராதங்கள் மலிந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது மனம் வேதனைப்படுகிறது. இவையெல்லாம் சரியாவது எப்போது? எப்போது உலகில் வாழ்பவர்கள் எல்லோரும் சுகமடைந்தவர்களாகவும் நல்ல ஒழுக்கத்துடன் இன்னும் இருப்பார்கள் என்பதுதான் எனது கவலை. இப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி தூக்கம் வரும்? இதை கேட்ட கடவுள் இவ்வாறாக பதிலுரைத்தான். ஏன் இதையெல்லாம் உனது தலையில் போட்டுக்கொள்கிறாய்? உலகை சிருஷ்டித்தது நான். அது எவ்வாறு இருக்க வேண்டும், எப்போது அதை அழகுபடுத்த வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஞானியே, நீ செய்ய வேண்டிய பெரும் காரியம் யாதனில் தற்போது நீ கவலையை விட்டவனாய் உறங்க வேண்டும் என்பதுதான். எல்லாவற்றையும் என்மேல் போட்டுவிடு, கவலையை விட்டவனாக இரு. உனக்கு முடிந்த நல்லவற்றை இந்த உலகுக்கு செய். எல்லோருக்கும் நல்லதை நினை. ஆனால் கடைசியில் எந்தவித சிந்தனையும் இல்லாதவனாக இருக்க கற்றுக்கொள். நமது எண்ணத்தை போலவே இவ்வுலகுக்கெல்லாம் மாற வேண்டும், இவ்வுலகமெல்லாம் மாற்றம் அடைய வேண்டும் என்ற கனவு நம் எல்லோருக்கும். ஆனால் இது சாத்தியமா? நமது உண்மையற்ற கனவுகளே நமது துக்கத்திற்கு காரணமாகின்றன.

0: இதற்கு மாற்றே கடவுள் சிந்தனை. உலகில் அதை ஆள்பவனின் சரியான அறிவுதான் இச்சிந்தனை. பலனில் ஆசை வைக்காமல் நற்காரியங்களை செய்து நல்லதொரு சங்கல்பத்திற்காக பிரார்த்திப்பது, ஆனால் அதை குறித்து அதிகமான கவலைப்படாமல் இருப்பது.
1: இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து புத்தக விமர்சனம். இன்றைய புத்தக விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது கம்பன் என்பது. இது வாலி அவர்கள் எழுதிய புத்தகம். கம்பன் ஒரு மாபெரும் பார்க்கடல். என்னதான் அருகே போய் நின்றாலும் அலை நுனிகளை வேண்டுமானால் அவ்வப்பொழுது தீண்டி பார்க்கலாமே தவிர முழுதாய் இறங்கி முத்து எடுப்பது என்பது கைவந்தவர்க்கே வசப்படும். முத்தமிழ் துறையோகிய உத்தமராம் காவிய கவிஞர் வாலி நமது கையை பிடித்து அழைத்து போய் கம்ப முத்துக்களை கொட்டி கொடுக்கிறார். ராமனை முழுமையாக புரிந்து கொள்ள கம்பரின் வாலி கம்பளம் விரிப்பான். கம்பரை விளங்கிக் கொள்ள இது கவிஞர் வாலி விதித்துள்ள கம்பளம் என்கிறார் தனது உரையில் டாக்டர் சுதா சேஷையன், துணைவேந்தர், மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அவர்கள். தனது முன்னுரையில் வாலி அவர்கள் என்னவென்று தெரிவிக்கிறார் தெரியுமா? விருத்தம் வழங்கிய கம்ப நாடனை வெண்பாவில் ஆராதிக்க ஆசைப்பட்டேன். கவிஞருக்கெல்லாம் கம்பன் தான் குலதெய்வம். கம்பனை போல் யாங்கனுமே கண்டதில்லை என்று பாரதி கொண்டாடுகிறான். இது கம்பனை இனம் காட்ட எழுதப்பட்ட நூல் அல்ல, வியந்து வந்தித்து அவன் தாள்களில் அர்ச்சித்த பாட்டுப்பூக்கள் என்கிறார் கவிஞர் வாலி தனது முன்னுரையில். ஏற்கனவே வாலி எழுதிய ராமகாதை படித்ததன் மூலம் கம்பனை படித்திருக்கிறேன். இப்பொழுது கம்பராமாயணத்தில் உள்ள சிறப்புகளை, கம்பனின் சிறப்புகளை கம்பன் என்பது என்று அதில் தான் கண்டு சுவைத்த அருளையும் பொருளையும் நயத்தையும் வியத்தகு வார்த்தைகளால் கவிஞர் வாலி அவர்கள் இங்கே நமக்கு படைத்து அருளுகிறார். என்பதை சுவைத்த நான் அதில் மண்பதைக்கு உகந்த ஒன்பதை சொல்லவா, அதன் பண்பதை சொல்லவா, உன் சதைக்கும் என் சதைக்கும் உயிர் சுவை அளிக்கும் உன்னத வரிகள் அல்லவா அவைகள் என்கிறார். உடலம் வசமிழக்கும் உன் விருத்தம் கேட்டால், சடலம் விழித்திறக்கும் செங்கன் படலம் பணித்திருக்கும் உள்ளம் பரிதவிக்கும் கம்பா, தனித்திருக்கும் ஒன்றன் தமிழ் கம்பரின் தமிழ் அமுதை கேட்டால், சடலமான உடலும் கூட உயிர் தரிக்கும் என்பதை காவியக் கவிஞர் வாலி அவர்கள் அழகாக விவரிக்கிறார். ஊற்றுப்பெருக்கோ உடைப்பெடுத்த ஓடிவரும் ஆற்றுப்பெருக்கோ அடடாவோ, சீற்றமுழ காற்று பெருக்கோ கவிக்கம்பா, யாதுனது பாட்டு பெருக்கு பகர் என்று கம்பர் பாட்டு எழுத அமர்ந்த போதெல்லாம் சொற்கள் அணிவகுத்து நின்று தம்மை பயன்படுத்தி கொள்ளுமாறு வேண்டின என்று சொல்கிற மரபினை நான் கேட்டதுண்டு. அது மெய்யோ பொய்யோ நான் அறியேன். ஆனால் காவிய கவிஞரின் சொல் கேட்டு ஜதி சேர்ப்பதை காணுகையில் சொற்களின் அணிவரிசை எப்படி இருக்கும் என்பதை உணர முடிகிறது. ஏட்டரசன், கம்பன் எழுத்தரசன், காவியத்து பாட்டரசன், கோதிலா பண்பரசன், வாட்டமுற நாட்டரசன், சோழனை நீங்கியவன் தூங்குகிறான் நாட்டரசன் கோட்டையிலே நன்கு. கம்பர் தமிழை ஆண்டார். கோதில்லாமல் பழுதில்லாமல் காவிய கவிஞரும் கம்பரையே பாடுகிறார் இந்த பாதிப்பினால். ஏடுதான் காணி, எழுத்தானி காணி, உழும் மாடுதான் கம்ப மகாகவி போடும் விதைதான் தமிழ். நல்ல விருத்தம் நிறைந்த கதைதான் விளைச்சல் என்றே கான். வாளியும் எழுத்து வன்மைக்கு இதைவிடவா ஒரு வெண்பா முன்வைக்க வேண்டுமா? கைவண்ணம் வில்லிலும், கால்வண்ணம் கல்லிலும், மெய்வண்ணம் அல்லிலும், மேவியோன் உய்வண்ணம் காட்டி உயிர்களை காக்க வந்தோன் என்று கம்பா நாட்டினாய் நாட்டினில் நன்று என்று விவரிக்கும் பொழுது காகுத்தன் வரலாறு காசினிக்கு நம்மை தரும் என்பது காவிய கவிஞர் வாலி வலியுறுத்துகிறார். எதுகை எதிர் நிற்கும் ஏக்கமுடன் மோனை முதுகை வருடி முணுகும் பொதுவாய் இரண்டும் அவனை இறுக்கி அணைக்க திரளும் கவிதை திரட்டு என்று கம்பரின் கவிநயத்தை காவிய கவிஞர் விவரிக்கிறார். எவையடக்கம் இல்லை, எவைதான் சுவையோ அவையடக்கம் உன் பாட்டில், ஆம் பின் அவையடக்கம் செப்பியதேன் சொல் கம்பா செம்பொன்னி கற்றோர்வாய் செப்பென்று செப்புமோ செப்பு. கம்பன் பொன் போன்றவன். அவனது பாட்டுக்களும் அளவு சீர்மை நுட்பம் செய்யும் வனப்பு யாவும் கவிதை வரம்புக்கு உட்பட்டு இருக்கையில் காற்று துறை போகிய வல்லுநர்கள் அவையடக்கம் வேண்டுமென வேண்டமாட்டார்கள். ஏனென்றால் சுவைகளை மெய்ப்பாடு அளந்து அறிந்து கம்பன் போற்றியுள்ளார். கம்பன் கூறிய அவையடக்கமே அவனது அறிவாற்றலையும் அடக்கத்தையும் எடுத்து காட்டுகிறது. செப்பு என்ற சொல்லை மூன்று முறை கையாண்டு கவிஞர் தன் கவிதைக்கு சிறப்பு சேர்த்துள்ளார். நம்மாழ்வார் அந்தாதி நல்கியதால் ஐயா நீ எம்மாழ்வார் என்றே நான் ஏத்துகின்றேன். செம்மாந்து நிற்கின்றார் வைணவர், நின்னடியில் வைணவத்தை கற்கின்றாரே கம்பனே கான். ராமன் கதையை கற்றால் பகின்று பல கற்பதற்கு அது நிகராகும். இதனையே கற்பார் ராமபிரானை அல்லால் கற்பரோ என்று வினவுவார் நம்மாழ்வார். இந்த முறையில் பார்த்தால் ராமனை பாடியதால் காலம் கடந்ததொரு காவியத்தை தந்த கம்பரை கற்பதுதானே சிறந்த கல்வியாக இருக்க முடியும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்கிற ஒரு பழமையான சொல் உண்மைதான் என்று நிரூபிக்கும் வகையில் உன்னுடைய சொல் குறிக்கும் உட்பொருளில் சொக்கி உணர்விழந்தால் தற்குறிக்கும் வாய்க்கும் தமிழ் என்று கவிஞர் கூறுவதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த புத்தகத்தில் உள்ள கம்பன் என்பது என்பது சுவையான என்பது என்பது சரியானது என்பது. இப்படித்தான் கவிஞர் வாலி அவர்கள் தன்னுடைய நூலிலே கம்பன் என்பது என்ற நூலில் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றார். இந்த புத்தகமானது தமிழ் மொழியினுடைய வார்த்தைகளாகட்டும், அதில் வரக்கூடிய அழகான கவிதை வரிகளாகட்டும், அதிலும் கோர்வையாக அடுக்கு மொழிகளில் கொடுக்கக்கூடிய அந்த கவிதை வரிகள் அனைத்தும் படிக்க படிக்க நம்முடைய தமிழ் மீது இருக்கும் பற்றும் சரி, தமிழ் மீது இருக்கும் ஆசையும் சரி, நமக்கு அளவுக்கு அதிகமாக ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கவிஞர் வாலி அவர்கள் இயற்றிய கம்பன் என்பது இந்த நூல் நிச்சயமாக தமிழ் புலவர்களுக்கும் சரி, தமிழ் ஆர்வலர்களுக்கும் சரி மிகப்பெரிய பொக்கிஷமாக திகழும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நேயர்கள், இதுவரை இடம்பெற கேட்டது இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் இதய ஒளி என்ற தலைப்பில் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து கவிஞர் வாலி அவர்கள் இயற்றிய கம்பன் என்பது என்ற நூல் குறித்த விமர்சனமும் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஜி சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: இன்று ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். மனித இடைவினைகளையும் சுற்றுச்சூழலையும் ஒருங்கிணைப்பது குறித்த கலந்துரையாடல்களின் விளைவாக 1972 ஜூன் 5 முதல் 16 வரை நடைபெற்ற மனித சுற்றுச்சூழல் மீதான ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் ஐக்கிய நாடுகள் சபையால் உலக சுற்றுச்சூழல் தினம் நிறுவப்பட்டது. 1973 ஒரே ஒரு பூமிதான் என்ற கருப்பொருளுடன் முதல் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் இந்த வருடத்திற்கான கருப்பொருளாக இயற்கையால் உத்வேகம் பெற்று பருவநிலைக்காக நமது எதிர்காலத்திற்காக இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃபியூச்சர் என்ற கருப்பொருளில் 2026 சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது. இன்றைய நாளில் பருவநிலை மாற்றம் என்பது அதனுடைய இயல்பான போக்கிலிருந்து பல்வேறு வகையில் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மாற்றங்கள் பெரும்பாலும் விரும்பத்தகாத வகையிலேயே உள்ளது. இதனுடைய விளைவுகள் மனிதனை மட்டுமல்ல மற்ற உயிர்களையும் பாதிக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று சுற்றுச்சூழலுக்கு உண்டாகும் விரும்பத்தகாத மாற்றங்களை குறைத்து அல்லது அறவே நிறுத்தி நம் உலகத்தையும் நம் சுற்றுப்புறத்தையும் பாதுகாப்பது மனிதர்களாகிய நமது கையில்தான் உள்ளது. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் வசிக்கும் பூமி ஒன்றே ஒன்றுதான் உள்ளது. இன்று ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம்.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நேரம் 2:47 நிமிடம். திரைகானம்.

கோடி பறக்குது படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி நேரம் 2:55 15 நொடி. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு 17 சென்டிமீட்டர், ஊத்து 15 சென்டிமீட்டர், காக்காச்சி 12 சென்டிமீட்டர், மாஞ்சோலை 10 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் மயிலார் 9 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை பாலமூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, சித்தாறு, குண்டார் அணை, பெரியாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பூதப்பாண்டி, சூரலக்கோடு, சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கோழிப்போர் விலை, அடவிநயினார் கோவில் அணை, சிவலோகம், நாகர்கோவில், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கொட்டாரம், அடையாமடை, சேர்வலாறு அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கொடுமுடியாறு அணை, மாம்பழத்துறையாறு, தேவாலா, ஆனைக்கிடங்கு, உபாசி, முள்ளங்கினாவிள்ளை, ஹாரிசன், பாபநாசம், சோலையாறு, சின்கொனா, களியல், நெய்யூர், குழித்துறை, உட்பிரையர், தேக்கடி, இரண்யேல், திருப்பரப்பு, கன்னிமார், அவலாஞ்சி, தக்கலை, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, வரட்டுப்பள்ளம், ஆரல்வாய் மொழி, முக்கூடல் அணை, விண்ட்வொர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானல், உதகமண்டலம் ஆகிய இடங்களில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது.

0: ஒன்று புள்ளி 5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, திருப்பூர், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், வேலூர், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான அளவில் மழை பொழியக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு
1: அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் மொஹிதீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல் செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மணிஷா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு மத்திய அரசுலையும் சரி, மாநில அரசுலையும் சரி, வேலைக்கு போறதுக்கான
3: நிலையத்தில் நேரம் 3 மணி 2 நிமிடம்.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். வானவில் வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். இவர் நடித்த நிறைய சூப்பர் ஹிட் படங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட படங்கள்ல இருந்து பாடல்கள் கொடுக்கணும் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட பல வாரங்களுக்கு மேல சூப்பரான பாடல்களை தொகுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அப்படியான சூப்பர் ஹிட் பாடல்களுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேக்குறீங்களா? அவர்தான் பொட்டு வச்ச தங்க குடம். ஊருக்கு மகுடமாக திரையில் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக திகழ்ந்த அவர்தான் நம்ம விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் நடித்த 80s படங்கள்ல இருந்து சில பாடல்களின் தொகுப்பு இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் வளம் பெற காத்து கொண்டிருக்கிறது.

திரைத்துறையில் இப்படியெல்லாம் ஒரு மனிதர் இருக்க முடியுமா? ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் தான் சார்ந்திருந்த திரைத்துறைக்கு ஒரு உண்மையான மனிதராக அனைவரோடும் சகஜமாக பழகக்கூடிய, அனைவருக்கும் அனைத்தும் என்று எளிமையோடு இருந்தவர்தான் கேப்டன் என்று அழைக்கப்பட்ட சிறந்த ஓர் கதாநாயகனாக திரைத்துறைக்கு மட்டுமல்லாமல் தமிழக மக்களின் மனதில் இடம்பெற்றுள்ள ஒரு மனிதர், நடிகர் என்றே சொல்லலாம் விஜயகாந்த் அவர்களை. இவர் புகழின் உச்சத்தை எட்ட இவர் பட்ட கஷ்டங்கள் ஏராளம், சாதாரணமாக வந்ததில்லை. இவருக்கான புகழ் இவரின் கடின உழைப்பிற்கு கிடைத்த பரிசுதான் என்றே சொல்லலாங்க. இவரின் திரைத்துறைக்கான பயணத்தின் சில தகவல்களோடு, இவர் நடித்து பெரும் வெற்றி கண்ட படம், விஜயகாந்த் அவர்களுக்கு பெரும் அடையாளத்தை தந்த படம்தான் என்று கூட சொல்லலாங்க. 1984 வெளிவந்து பெரும் வெற்றி பெற்ற படமான வைதேகி காத்திருந்தார். இந்த படத்தில இருந்துதான் முதல் பாடலையும் நம்ம கேட்க போறோம் வானவில் நிகழ்ச்சியில். ஜெயச்சந்திரன் அவர்களுடைய இனிமையான குரல்ல இந்த பாடலை கேட்கலாம் நேர்களே.

சூப்பரான பாடலை வந்து கேட்டோம். இதுக்கு தாங்க 80s பாடல்களை நாம் வந்து தேர்ந்தெடுப்பது. ஏன்னா 2K கிட்ஸும் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வகையில அமைக்கப்பட்டிருக்கும் பாடல்கள், இசையமைப்பு, பாடல் வரிகள், பாடல் காட்சிகள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி கேட்கும் அளவுக்கு சொல்லலாங்க. விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு திரைத்துறை பின்புலமும் இல்லாத போதும் நடிகராக வேண்டும் என்பதற்காகத்தான் மதுரையை விட்டு புறப்பட்டாராம். 1976 to 77 ஒரு புகைப்பட கடையில ஆசை தம்பி என்பவரோட இவர் வந்து திரைத்துறையின் வாய்ப்பு தேடுவதற்காக புகைப்படங்களை எடுத்துக்கொண்டதாகவும், பகல் நேரத்துல இவர் வந்து அரிசி ஆலையில வேலை செஞ்சு இரவு நேரங்கள்ல புகைப்படங்களை எடுத்தும் வந்தாராம். 41 நாட்கள்ல 32 புகைப்படங்களை மட்டுமே இவரால் எடுக்க முடிந்ததாம். ஏன்னா திரைத்துறைக்கான புகைப்படம் ஒன்று எடுக்க 2 மணி நேரம் ஆகுமாம் அப்போது. அப்படி இருக்கும்போது இவர் நாள் ஒன்றுக்கு இரவு 2 மணி நேரம் தான் தூங்குவாராம். சினிமாவில் நடித்தாக வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு லட்சியத்தோடு தன் கவனத்தை கொண்டிருந்தார் விஜயகாந்த் அவர்கள் என சொல்லப்படுகிறது. இதோ நேர்களை நிகழ்ச்சியில அடுத்த பாடலும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நீதியின் மறுபக்கம் படத்தில இருந்து KJ யேசுதாஸ் அவர்களின் குரலில், இளையராஜா அவர்களின் இசையில் இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

புலமை பித்தன் அவர்களுடைய பாடல் வரிகளுக்காக இந்த பாடலை கேட்டு வந்தோம். எத்தனையோ கஷ்டங்களை கடந்து திரைத்துறையில் வாய்ப்பு கிடைத்தது இவருக்கு. இயக்குனர் மாதவன் அவர்கள் இயக்கிய படமான என் கேள்விக்கு என்ன பதில், இந்த படத்துல 1978 எடுக்கப்பட்டது. இதுல வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு தம்பியாக ஒரு துணை கதாபாத்திரத்தில் நடிக்க விஜயகாந்த் அவர்கள் ஒப்புக்கொண்டாராம். அப்போது இவருக்கு 101 ரூபாய் முன்பணமாக கொடுக்கப்பட்டதாம். இருந்தாலுமே இவர் அந்த படப்பிடிப்பில் 3 நாள் மட்டுமே நடிச்சாராம். இவருடைய கதாபாத்திரத்துல மனோகரன் என்ற ஒரு நபரை நடிக்க வச்சாங்களாம். இப்படி தொடக்க கால திரை வாழ்க்கையில் பல திரைப்பட வாய்ப்புகளையும் இழந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களின் அடுத்த பாடலையும் கேட்கலாம். 1985 இவர் நடித்து வெளிவந்த படமான நானே ராஜா நானே மந்திரி படத்தில் இருந்து ஜெயச்சந்திரன் மற்றும் சுசிலா அவர்கள் பாடிய இந்த பாடல் வாலி அவர்களின் பாடல் வரிகளுக்காக ஒலிக்கின்றது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த 80s படங்களில் இருந்து பாடல்களின் தொகுப்பு.

விஜயகாந்த் அவர்களுக்கு எம் ஏ காஜா அவர்கள் 1979 இனிக்கும் இளமை படத்துல நடிக்க வாய்ப்பு தந்தாராம். இதனால் இவருடைய இயற்பெயரான விஜயராஜ் என்பதை விஜயகாந்த் என மாற்றினாராம். இந்த படம் விமர்சனங்கள் மற்றும் வணிக ரீதியில் தோல்வி அடைந்தாலுமே இதைத் தொடர்ந்து அகல் விளக்கு திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடித்தாராம். இந்த படம் நடிக்கும் போது கதாநாயகி வரும் வரை காக்க வைத்து ஒரு நாள் காலையில் இருந்து பிற்பகல் 3 மணி வரை சாப்பிட அனுப்பவில்லையாம். இதை மறைத்து பசியோடு நடித்து கொடுத்தாராம் விஜயகாந்த் அவர்கள். இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் தான் நடிக்கும் படங்களில் வேலை செய்யும் அனைவருக்குமே சரியான நேரத்தில் உணவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்நிகழ்வுக்கு அப்புறம்தான் விஜயகாந்த் அவர்களுக்கு உருவானது என சொல்லப்படுகிறது. இப்படியான பல நிகழ்வுகள் இருக்கு விஜயகாந்த் அவர்களின் திரைப்பயணத்தில் எனலாம். தொடர்ந்து அடுத்த பாடல்

அனைத்தையும் கேட்கலாம் நேயர்களே. 86 வெளியான இந்த படம் சிறப்பான ஒரு வெற்றி படமாக அமைந்தது எனலாம். தமிழகத்தின் திரையரங்குகளில் 150 நாட்களுக்கு மேல் திரையிடப்பட்டு 20 திரையரங்குகளில் 200 நாட்கள் கடந்தும் வெற்றிகரமாக வளம் வந்த படம் அம்மன் கோவில் கிழக்காலை. இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய இந்த பாடலை கேட்கலாம். கேளுங்க, இது ஊட்டி FM 101.8.

அறிவித்தார். இந்த படம் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டதாம். இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்களின் நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அதோடு இவருக்கு ஓர் அங்கீகாரத்தை கொடுத்தது என்றும் சொல்லப்படுகிறது. நேர்களை தொடர்ந்து 1981 சிவப்பு மல்லி மற்றும் ஜாதிக்குரு நீதி போன்ற புரட்சிகர சிந்தனைகளை கொண்ட திரைப்படங்களில் இவர் வந்து நடித்தார். இருந்தாலுமே வணிக ரீதியாக ஒரு கதாநாயகனாக இவரை முன்னிறுத்திய திரைப்படம் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களின் இயக்கத்தில் வந்த சட்டம் ஒரு இருட்டறை படம் என்றே சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படம் இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளில் மறு ஆக்கம் செய்யப்பட்டது என சொல்லப்படுகிறது. அடுத்த பாடலையும் கேட்கலாம். 1986 வெளியான வசந்தராகம் படத்திலிருந்து இந்த பாட்டை தாங்க தேடினோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் ஒரு சூப்பர் ஹிட் பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

விஜயகாந்த் அவர்கள் 1982 ஓம் சக்தி என்ற திரைப்படத்தில் வில்லனாக நடித்திருந்தாராம். இந்த திரைப்படத்தில் நடித்ததோடு இனி தான் எந்த ஒரு திரைப்படத்திலும் இனி வில்லனாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்தாராம். குறிப்பாக தான் நடித்த திரைப்படங்களில் ஊழல், நேர்மை மற்றும் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுதல் ஆகியவற்றை சுற்றி கதை அமைக்கப்பட்ட படங்களிலேயே இவர் நடித்தார். இவர் 200 மேற்பட்ட திரைப்படங்களில் காவல்துறை அதிகாரியாக நடித்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. 83 பிறகு டௌரி கல்யாணம், 100 நாள், வைதேகி காத்திருந்தால் உள்ளிட்ட அதிரடி, நகைச்சுவை மற்றும் உணர்வு பூர்வமான கருப்பொருளை கொண்ட திரைப்படங்கள் மூலமாக இவரின் வளர்ச்சி தொடங்கியது எனலாம் திரைத்துறையில். தொடர்ந்து கே.ஜே. யேசுதாஸ், சுனந்தா அவர்களின் குரல்களில் ஒலிக்கின்றது இந்த பாடல் சிறைப்பறவை படத்திற்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த 80s படங்களிலிருந்து சில பாடல்களின் தொகுப்பு.

நேயர்களே, அடுத்து கேட்கவிருக்கும் இந்த பாட்டை கேட்டாலே அழகான நினைவுகளை தருவது அழகான இசை அமைப்பில் ரசிகர்களை கவர்ந்த இசையமைப்பாளர்கள் மனோஜ் கியான் என்ற இரட்டை இசையமைப்பாளர்களை நினைவு கூறலாம். தங்களின் மாறுபட்ட கிராமிய இசையினை 80s காலகட்டங்களில் தந்தவர்கள் என்றே சொல்லலாங்க. இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடங்கள்ல வந்து நடித்திருப்பார். 87 வெளிவந்த படமான உழவன் மகன் படத்திலிருந்து இந்த பாடலை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், விஜயா, யுகேந்திரன் அவர்களின் குரல்களுக்காக பாடல் வருகிறது. கேளுங்க, இது ஊட்டி FM 101.8.

நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு என்று தனிப்பட்ட சிறப்புகள் நிறையவே இருக்குங்க. திரைத்துறை பயணத்தின் போது 1984 18 திரைப்படங்களிலும், அடுத்த ஆண்டே 17 திரைப்படங்களிலும் என ஒரே ஆண்டில் அதிகபட்ச திரைப்படங்கள் நடித்த நடிகர் பட்டியல்ல முதல் இடத்துல இவர் இருக்கார் என்பது ஒரு சிறப்பு என்றே சொல்லலாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கதாநாயகனாக வளம் வந்த இவருக்கான விருதுகள் பல கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த விருதுகளை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் பாடலையும் கேட்கலாம். 1988 வெளிவந்த படமான பூந்தோட்ட காவல்காரன் படத்தில் இருந்து கங்கை அமரன் அவர்களுடைய பாடல். வரிகளுக்காக கே.ஜே. யேசுதாஸ் அவர்களின் குரலில் இந்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

விஜயகாந்த் அவர்களுக்கு 2 தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகளும் 3 தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதும் 2001 தமிழக அரசின் கலைமாமணி பட்டமும் வழங்கப்பட்டது. இவரது மறைவுக்கு பிறகு இந்தியாவின் 3வது மிக உயர்ந்த குடிமகனுக்கான விருதான பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. தன் திரை வாழ்க்கை முழுவதும் ரசிகர்களால் மற்றும் சக திரைத்துறையினரிடமிருந்து பல பட்ட பெயர்களை வழங்கப்பட்டிருந்தது இவருக்கு. இருந்தாலுமே இவருடைய 100வது நாள் திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் படத்தின் மூலமாக மற்றும் 2000 முதல் 2006 தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஏற்படுத்திய மாற்றத்தின் தலைமைத்துவத்திற்காகவே இவரை கேப்டன் என்ற பட்டப்பெயரை சூட்டி எல்லாரும் அழைத்தனர் என்று சொல்லப்படுகிறது. நேர்களே, அடுத்த பாடலையும் கேட்கலாம். அனைவர் மனதிலும் நிலைத்து நின்ற இந்த பொன்மனச் செல்வன் படத்திற்காக கங்கை அமரன் அவர்களின் பாடல். வரிகளுக்காக மலேசிய வாசுதேவன், சித்ரா, மனோ அவர்களின் குரல்களில் ஒலிக்கின்றது இந்த பாடல்.

விஜயகாந்த் அவர்களின் வெளிப்படையான மற்றும் துணிவான நிலைப்பாட்டினையும் கொண்டு சக நடிகர்கள் முதல் அடிமட்ட திரைத்துறை பணியாளர்களையும் சமமாக நடத்தினார் என்பதும் இவரது தனி சிறப்பு என்றே சொல்லப்படுகிறது. விஜயகாந்த் அவர்கள் 150 திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் அதில் வந்த பாடல்கள் பல ஹிட்டான பாடல்கள் அப்படின்னு சொல்லலாங்க. நம்மை ரசிக்க வைத்த பாடல்கள் இருக்கு. அதிலிருந்து 80s வந்த சில பாடல்களின் தொகுப்பு மற்றும் இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் வேறு ஒரு பாடல்களின் தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ்.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேரம் 4 மணி. எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. நான் யார்?

நானே நிகழ்ச்சியில நீங்க எல்லாம் கலந்துட்டு உங்களுடைய விடையை சொல்லி ஜாலியா இந்த கேம்ல கலந்துட்டு என்ஜாய் பண்ணு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது 9342901018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 83001918 இந்த நம்பர் கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0423 இந்த இணைப்பு எண்ணுடன் 2966781 இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விடையை எங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த கேமில். இனி ஃபஸ்ட்டு ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேம் ஷோவை தொடங்கலாம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: நம்ம இப்போ விளையாடுறதுக்கு இந்த கேம் எதிரும் எதிரும் புதிரும்ல வினாடி வினா, அதாவது வினாடி வினால இன்னைக்கு நான் யார் அப்படின்ற கேமை தான் இப்போ விளையாட போகிறோம். ஒரு நேர் கூட லைன்ல இருக்காரு, யார் எங்க இருந்து அவர் என்ன ஆன்சர் பண்றாருன்னு நம்ம கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் எங்க இருந்து?
1: நான் அவினாஷ் இருந்து பிரபு பேசுறேன் மேடம், சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, இன்னைக்கு உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கலாங்களா, எதிரும் புதிரும்ல ரெடியா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே எண்ணெய் வைத்து தான், அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா?
1: எண்ணில்
0: அச்சிடப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? அதுல மொழிகள்ல வந்து இப்ப ரூபாய் வந்து எல்லா மொழியிலையும் எழுதிருப்பாங்க இல்லீங்களா? அதான், எண்ணில் அச்சிடப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு?
1: 14 மேடம்.
0: 14 அப்படின்றது எப்படி நீங்க சொல்றீங்க?
1: இல்ல, அது ஏதோ புக்ல படிச்சிருக்கீங்க மேடம். 14
0: தப்பா படிச்சிட்டீங்க, மறந்துட்டீங்க படிச்சத.
1: ஐயோ, 14 இல்ல 15 கிலோ சொன்ன மாதிரி இருந்தது.
0: 14 இல்ல 15ங்களா? அது ரெண்டுமே தப்பு தான்.
1: ஐயோ,
0: சரி ஓகேங்க, ரொம்ப சூப்பரா ட்ரை பண்ணீங்க. அடுத்து ஒரு நேர் கூட இருக்கறதா உங்கிட்ட கேட்டலாமா?
1: கேட்டலாம். நன்றி மேடம், நன்றி.
0: நன்றிங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ, ஒரு நேர் லைன்ல வந்தாரு, என்னாச்சுன்னு தெரியல, லைன் ப்ராப்ளம் போல கிடைக்கல. ஓகே, இப்போ நான் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் கொடுக்கல் வாங்கல நம்ம வந்து என்ன அப்படின்னு கேட்டோம், அவங்களும் பணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாகவே சொல்லிட்டாரு. அந்த ரூபாய் நோட்டில் வந்து அச்சிடப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் லைனில் வரலாம். அது கூட நம்ம தொடர்ந்து இன்னொரு பாடல் கூட கேட்டுடலாம். கேங்க என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: அடுத்த ஒரு நேர் கூட லைன்ல வந்தாச்சு, அவர்கிட்ட கேட்டலாம், கரெக்டான ஆன்சர் சொல்றாரான்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்மா.
3: ஆ, வணக்கம் சொல்லுங்க. யார் இங்க இருந்து?
4: திருப்பூர்ல இருந்து பாவன்.
3: ஓகே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் ஆன்சர் சொன்னார் இல்லையா, நான் யாருன்னு கேட்கும்போது ரூபாய் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அச்சிடப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு?
4: நான்
3: ஒரு இந்திய மாநிலம், என்னை கடவுளின் தேசம் அப்படின்னு அழைக்கப்படுறேன், நான் யாரு?
4: நமக்கு அருகாமையில் கேரள தேசம்.
3: வெரி குட், ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க, கரெக்ட்.
4: நன்றி. நன்றிங்கம்மா.
3: ஓகேங்க, நன்றி.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: அடுத்து நேர் கூட லைன்ல இருக்காரு, நம்ம கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்டா சொல்றாரா? அந்த கொஸ்டின் கேட்டாரு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: ஆ, நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம், மிக்க மகிழ்ச்சி இந்த ஒரு பொழுது உங்க கூட பேசுறதுல.
0: கொஸ்டின் கேட்ட உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா மேம், உங்க கூட பேசுறேன் இல்லையா, அதே இன்ட்ரெஸ்டிங் தானே.
0: எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், ஈஸியா கேட்கலாமா கொஞ்சம் ஹார்டா கேட்கலாமா?
1: ஈஸியா கேளுங்க மேம்.
0: சரி, அப்படின்னா நீங்களே ஈஸின்னு சொல்லிட்டீங்க, அதனால நான் ரொம்பவே ஈஸியா கேட்டுறேன், சரிங்களா? இந்திய தேசிய வருமானத்தில் நான் முக்கிய பங்கு வகிக்கிறேன். நான் யார்?
1: இந்திய தேசிய
0: வருமானத்தில் நான் முக்கிய பங்கு
1: வகிக்கிறேன்.
0: இந்திய தேசிய வருமானத்தில் பணம் தான் முக்கிய பங்கு வகிக்குதா? கரெக்டா சொல்லுங்க, யோசிச்சு.
1: இந்திய தேசிய வருமானம், வருமான வரி.
0: சின்னதா ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா?
1: ஆ சரி, சொல்லுங்களேன்.
0: பசுமை புரட்சி என்பது என்னால் தான் தொடங்கும்.
1: ஆ, பசுமை புரட்சினா விவசாயம்.
0: வேளாண்மை அப்படின்றது கரெக்டான
1: ஆன்சர். வேளாண்மை. சூப்பரா க்ளூ கொடுத்தே என்ன கண்டுபிடிக்க வச்சிட்டீங்களே மேம்.
0: அதுதான் நீங்க சொல்லாம இருக்க கூடாது, நீங்க வந்து இதுல வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அந்த அப்படி ஒரு க்ளூ கொடுத்தேன். ஈஸியா கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க, ஒரு கிளாப் கொடுத்துடலாம்.
1: இன்னொரு கேள்வி கேட்டு மாட்டி விட போறீங்களா? அவ்வளவுதானா?
0: இன்னொரு क्वेश्चन கூட கேட்கலாம் இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, வேண்டாம் நினைக்கிறீங்களா?
1: கேளுங்க கேளுங்க, கண்டிப்பா கேளுங்க மேம், நல்லா இருக்கு.
0: நான் நீரை அருந்த மாட்டேன்.

0: நான் நீரில் வாழ்வேன். நான் யார்?
1: இது 100% தெரியும். டால்பின், டால்பின்.
0: சூப்பர் சூப்பர்.
1: வாழ்த்து
0: தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்து நேற்று பேசலாம்.

0: நிலத்தின் நேரம் 4:30. உங்கள் ஊட்டியம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும். விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. இன்னைக்கு வினாடி வினா நிகழ்ச்சியில நான் யார் இந்த கேம் தான் நம்ம விளையாண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நேர் கூட லைன்ல இருக்காரு, அடுத்த கொஸ்டின் கூட நம்ம அவர்கிட்ட கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஹலோ, நேயர் லைனில் வந்தார், என்னாச்சுன்னு தெரியல, அவரோட லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து ஒரு நேயர் வருவார்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் அதுக்கான இன்னைக்கு இப்போத்துக்கான ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லி நான் தரேன். என் இதயம் என் தலையில் நான் யார். ஒரு நேயர் வந்தாச்சு. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், கேக்குதுங்களா? இன்னொரு நேர் கூட வந்து அவருடைய லைனும் சேர்ந்து கட் ஆயிருக்கு. ஓகே, இன்னைக்கு இப்போ நான் கேட்க போற கொஸ்டின், என் இதயம் என் தலையில் நான் யார். இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது 0423 இந்த கோட் நம்பரை இணைத்து 2966781 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 8300019101 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா 9342901018 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை எங்க கூட ஷேர் பண்ணலாம். இப்போ ஒரு நேர் கூட லைன்ல இருக்காரு, யார் எங்க இருந்து அவருடைய ஆன்சர் எப்படின்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க யார் எங்க இருந்து. ஓகே, நான் கேட்ட குவெஸ்டின்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதா?
1: என்னங்க?
0: நான் கேட்ட குவெஸ்டின்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதா?
1: ஒன்னொரு கா சொல்லுங்க.
0: நான் தலையில் இரண்டு உணர்ச்சி உறுப்பு இருக்கும். என்னோட தலையில வந்து இரண்டு உணர்ச்சி உறுப்புகள் இருக்கும். அதை வந்து ஆண்டனான்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்க, ஓகே, ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நன்றி. அடுத்த நேர் சொல்றதான்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் எங்க இருந்து.
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் இருந்து.
0: ஓகே, நான் கேட்ட குவெஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதா?
1: இறால் மீன்.
0: இறால் மீன், ஓகே, வெரி குட், சூப்பரான ஆன்சர் சொல்லிட்டீங்க, குட். அடுத்த ஒரு குவெஸ்டின் கூட உங்ககிட்ட கேட்கலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: ஹலோ,
1: கேளுங்க. ஹலோ
0: ஹலோ,
1: கேக்குது.
0: கேக்குதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு குவெஸ்டின் கூட நான் உங்ககிட்ட கேக்குறேன். நான் கண்கள் இல்லாத உயிரினம் நான் யார்.
1: கண்கள் இல்லாத உயிரினமா?
0: ஆமா.
1: கண்கள் எறும்பு.
0: எறும்பு கண் இல்லீங்களா?
1: அப்படி நினைக்கிற கெஸ் பண்றது தெரியல, கரெக்டா?
0: இல்ல, ராங். நான் இதுக்கான க்ளூ கொடுத்தேன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால வந்து நீங்கள் என்ன செய்யணும், நீங்களே கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு முடியல அப்படின்னா வேணா நான் க்ளூ தரேன், ஓகேங்களா?
1: ஆமாம்
0: ஆமாங்க, ஆமாங்க, ஊர்வனே தான்.
1: ஊர்வனன்னா
0: அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றீங்க, ஆனால் என்னன்னு சரியே தெரியல. ஓகே, நானே சொல்லணுங்களா இல்லை அடுத்த நேர் கொடுக்கலாமா? ஓகே ஓகே சார், தேங்க்யூ. நான் கேட்ட கொஸ்டின், நான் கண்கள் இல்லாத உயிரினம் நான் யார். இதுக்கான ஆன்சர் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க லைன்ல வந்து இங்க கூட ஷேர் பண்ணலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க யார் எங்க இருந்து. ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சதா? கொஸ்டின் கேட்டிங்களா? நான் கேட்ட கொஸ்டின். ஆமாங்க, ரொம்ப சூப்பர், மண்புழுன்னு கண்டுபிடிச்சிங்க. இன்னொரு கொஸ்டின் கூட உங்கள்கிட்ட கேட்கலாமா? ஓகே, நான் இந்தியாவிலேயே அதிக நூலகங்களை கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் இருக்க ஒரு மாநிலம் நான், என்கிட்ட தான் வந்து நிறைய அதிகமான நூலகங்கள் இருக்கு இந்தியாவிலேயே. நான் யார். சரியா தெரியலீங்களா? சரி ஓகே பரவாயில்லைங்க, நெக்ஸ்ட் வர உங்கள்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். ட்ரை பண்ணதுக்கு நன்றிங்க. இனி தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம், கேங்க என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

நேரம் 4:41. உங்கள் ஊட்டியம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரும் புதிரும். விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. அதாவது நான் யார் அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் 0423 இந்த கோட் நம்பரை இணைத்து 2966781 அல்லது 8300191018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 9342901018 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களும் இந்த கேமில் ஜாலியாக கலந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, தொடர்ந்து இன்னொரு பாடலை கூட கேட்டுட்டு வந்துடலாம். கேட்க என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

அடுத்து ஒரு நேர் கூட லைன்ல வந்தாச்சு. யார் எங்கிருந்து அவர் ஆன்சர் சொல்றாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? ஒரு நேர் வந்தாரு என்ன சொல்ல, ஒரு லைன் கட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஒரு நேர் வரலான்னு பார்க்கலாம். அப்படி வரல அப்படின்னு சொன்னா அதுக்கான ஆன்சர் நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன்.

இன்னொரு நேர் கூட லைன்ல வந்திருக்காரு. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ என்னன்னு தெரியல, அவருடைய லைனும் கட் ஆயிருக்கு.

உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் இல்லையா, நான் இந்தியாவிலேயே அதிக நூலகங்களை கொண்டிருக்கிறேன் நான் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் கேரளா. கேரளா தான் இந்தியாவிலேயே வந்து அதிகமான நூலகங்கள் இருக்கிற மாநிலமாம்மா.

0: நான் சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
1: ஓகே சொல்லுங்க, நான் இப்ப உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்கலாமா? நான் யார்ல?
0: கேளுங்க, ஈஸியா கேளுங்க மேடம்.
1: ஈஸியா தான் கேக்குறங்க. என் உடம்பினை விட என் நாக்கு நீளமானதாக இருக்கும், நான் யார்?
0: பச்சந்தி.
1: வெரி குட், ரொம்ப சூப்பரா வந்ததுமே வந்து பச்சந்தின்னு சொல்லி ஆன்சர் சொல்லிட்டீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க,
0: நன்றி.
2: ஆகாஷ்வா.
1: ஓகே, இன்னொரு क्वेश्चन கூட உங்களுக்கு கேட்கலாமா?
0: ஆ கேளுங்க மேடம்.
1: ஓகேங்க, உங்களுக்கு ஒரு கிளாப் என்ன கொடுக்கல, கிளாப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்குறேன் சரிங்களா?
0: ஆ சரிங்க.
1: ஓகேங்க, இப்போ அடுத்த கொஸ்டின் உங்களுக்காக. இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், இது கேட்ட உடனே வந்து இதுதான் ஆன்சர், இதுதான் கொஸ்டினா, இது கொஸ்டின் வேறு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும், அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இரண்டு இறைப்பைகளை கொண்டுள்ளேன், நான் யார்? எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இறைப்பை தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் எனக்கு மட்டும் இரண்டு
0: இரண்டு பசு தானே இல்லையா? பசுக்கு நான்கு இருக்கும்.
1: ஆமாங்க, நான் சொன்னது இரண்டு இறைப்பை.
0: இரண்டு இறைப்பை
1: நீங்க தான் இந்த ப்ரோக்ராம்ல குளூ கொடுத்துறேன். பூ பூவா பறந்து போவேன் ஆனால் பட்டுப்பூச்சி இல்லை.
0: பட்டர்ஃப்ளை.
1: பூ பூவாய் பறந்து போவேன், பட்டர்ஃப்ளை பட்டுப்பூச்சி ஒண்ணுதான் இல்லைங்களா? பூ பூவாய் பறந்து போவேன் ஆனால் பட்டு பூச்சி இல்லை, அப்படின்னா நான் யாரா இருப்பேன்? நல்லா யோசிச்சு பாருங்க.
0: பூப்பூவாய் பறந்து போவேன், அதுல தானே கொஞ்சம் குழப்பமா இருக்கு.
1: பூப்பூவா யார் பறந்து போய் உட்காருவா?
0: பூப்பூவா வந்து தேன். தேன்.
1: என்ன ரொம்ப யோசிச்சு யோசிச்சு சொல்றீங்க, ரொம்ப சூப்பரா ஆன்சர் சொல்ல வந்துட்டு யோசிச்சு யோசிச்சு சொல்றீங்களே, கரெக்ட் தாங்க, ரொம்ப சூப்பர். அப்படிங்களா, லோவா இருக்கா? ஓகேங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஓகேங்க, ஓகே, தேங்க்யூங்க. தொடர்ந்து இனிமேல் கேம்ல வாங்க சரிங்களா?
0: நிகழ்ச்சியும் சூப்பர், எல்லா நிகழ்ச்சியும் ரொம்ப

0: நான் யார் அப்படின்ற சூப்பரான கேமும் விளையாண்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நேர் கூட லைன்ல இருக்காரு, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.

0: இவ்வளவு நேரம் நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வினாடி வினா, அதாவது நான் யார் அப்படின்ற கேம் ஜாலியாக விளையாட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சிலருக்கு வந்து நிறைய பேர் வந்தாலுமே ஒரு சிலருக்கு டவர் கிடைக்காதனால அவங்களுடைய ஃபோன் லைன் கிடைக்காம போயிடுச்சு. ஓகே, அடுத்த வருஷம் நீங்கள் விளையாட வரும்போது உங்களுடைய டவர் லைன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு விளையாட முடியலையே அப்படின்னு சொல்லி இப்படி வருத்தப்பட்டு போக வேண்டாம். உங்களோட டவர் லைன் நல்லா இருக்கிறதோட நீங்களும் இந்த கேமில் கலந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதோட இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: உலக சுற்றுச்சூழல் தினம். மனித இடைவினைகளையும் சுற்றுச்சூழலையும் ஒருங்கிணைப்பது குறித்த கலந்துரையாடல்களின் விளைவாக 1972 June 5 முதல் 16 வரை நடைபெற்ற மனித சுற்றுச்சூழல் மீதான ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் ஐக்கிய நாடுகள் சபையால் உலக சுற்றுச்சூழல் தினம் நிறுவப்பட்டது. 1973 ஒரே ஒரு பூமிதான் என்ற கருப்பொருளுடன் முதல் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் இந்த வருடத்திற்கான கருப்பொருளாக இயற்கையால் உத்வேகம் பெற்று பருவநிலைக்காக நமது எதிர்காலத்திற்காக இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃபியூச்சர் என்ற கருப்பொருளில்
2: 2:05 தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில்

0: மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் மொய்தீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழையும் தென்காசி திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் ஜப்பானில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறும்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 சிறப்பு நிகழ்ச்சியாக ஊடகவியலாளர் இயற்கை ஆர்வலர் மற்றும் சுற்றுச்சூழல் கல்வி பயிற்றுநர் ஜனார்தனன் அவர்கள்

ஜெனிஃபர் நந்தி ஓர் அறிமுகம். இவர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெல்லிங்டனில் பிறந்து லவுடேலில் உள்ள ஒரு பள்ளியில் கல்வி பயின்று தற்சமயம் நொய்டாவில் வசித்து வருபவர். 76 வயதான இவர் இளமை மாறா துடிப்புடன் வலம் வரும் ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலமும் கூட. இவருக்கு அபுதாபியில் வசித்து வரும் சஞ்சய் நந்தி என்ற மகனும், கொலராடாவில் வசித்து வரும் அஞ்சலி நந்தி என்ற மகளும் உள்ளனர். இவரை இன்றைய இந்த நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம். Dear listeners, as a special program marking World Environment Day, you are about to listen to an interview with Jennifer Nandi, a nature enthusiast, writer and ecotourism guide. The interview is conducted by N. Janardhanan, a nature enthusiast, journalist and environmental education instructor.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல். இன்றைய மாலை ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை அடுத்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் கேட்கலாம், 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல், 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும். அங்கக வேளாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து நீலகிரி மாவட்ட அங்கக வேளாண்மை திட்டத்தின் துணை தோட்டக்கலை அலுவலர் என் சந்திரன் அவர்களுடன் நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி வழி, வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை, தொப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம், வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள் கேட்கலாம்.

இனி நாளைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை ஒளிபரப்பில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வனவிலங்குத்துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு நலமுடன் வாழ. பூஞ்சை நோய் தொற்று குறித்து பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணும். நிறைவாக சட்டம் அறிவோம். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்புச் சட்டம் குறித்து தகவல்களை வழங்குபவர் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். நாளை காலை 7:25 குட் மார்னிங் நெல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் பிளே கிரவுண்ட். தொடர்ந்து ஆரோக்கியமே ஆனந்தம் கீரைகளின் நன்மைகள் குறித்து எஸ் புனிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். காலை 8:02 நம்மொழி செம்மொழி தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். 8:30 திரைக்காணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார். 9 மணிக்கு ரேட்டோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 11:02 என் கேள்வி கண்ணபதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள். நாளை மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். தொடர்ந்து பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து திரைகாணம். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி.

0: கேட்ட பாடல் சுசீலா குரலில் ஒலித்தது. அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திற்கு.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், மகாநதி சோபனா குரல்கள்ல கேட்ட பாடல் ஒலித்தது மகாநதி திரைப்படத்திற்காக.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: கேட்ட பாடல் அம்மன் திரைப்படத்திற்காக ஒலித்தது. கேட்ட பாடலுடன் விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.
1: செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், டிஜிட்டல் கட்டமைப்பு துறையின் வளர்ச்சி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக கூறினார். இதன் காரணமாக ஏர் ட்ரங்க் நிறுவனம் இந்தியாவில் 3 லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களின் முனையமாக இந்தியா வளர்ந்து வருவதை இந்த முதலீடு எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழ்நாடு சட்டமன்ற

0: பேரவையின் கூட்டம் 2026 ஆண்டு ஜூன் திங்கள் 18 நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அனைத்து மனுக்களின் மீதும் அனைத்து கோரிக்கைகளின் மீதும் ஆய்வில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கை நாம் எடுப்போம். சட்டமன்ற பேர நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினர் இதுவரை அரசியலில் நேரடியாக தொடர்பில்லாமல் அவ்வப்போது செய்திகளை தெரிந்து கொண்டவர்கள் மிக ஆர்வத்தோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அமைச்சர்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் நாம் எடுப்போம்.
1: பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசரகால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியில்

0: இந்தியா ஏ அணி இன்று கொழும்பு சென்றடைந்தது. இலங்கை ஏ அணி, ஆப்கானிஸ்தான் ஏ அணிகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8 நேரம் 6:40. பெட்டத கமலு, படுகுமொழி பாடல்கள் கேட்கலாம்.

0: நேர்களது வரை கேட்டது பெட்டத கமடு வடகுமொழி பாடல்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
4: இன்று ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். மனித இடைவினைகளையும் சுற்றுச்சூழலையும் ஒருங்கிணைப்பது குறித்த கலந்துரையாடல்களின் விளைவாக 1972 ஜூன் 5 முதல் 16 வரை நடைபெற்ற மனித சுற்றுச்சூழல் மீதான ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் ஐக்கிய நாடுகள் சபையால் உலக சுற்றுச்சூழல் தினம் நிறுவப்பட்டது. 1973 ஒரே ஒரு பூமிதான் என்ற கருப்பொருளுடன் முதல் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் இந்த வருடத்திற்கான கருப்பொருளாக இயற்கையால் உத்வேகம் பெற்று பருவநிலைக்காக நமது எதிர்காலத்திற்காக இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃபியூச்சர் என்ற கருப்பொருளில் 2026 சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது. இன்றைய நாளில் பருவநிலை மாற்றம் என்பது அதனுடைய இயல்பான போக்கிலிருந்து பல்வேறு வகையில் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மாற்றங்கள் பெரும்பாலும் விரும்பத்தகாத வகையிலேயே உள்ளது. இதனுடைய விளைவுகள் மனிதனை மட்டுமல்ல மற்ற உயிர்களையும் பாதிக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று சுற்றுச்சூழலுக்கு உண்டாகும் விரும்பத்தகாத மாற்றங்களை குறைத்து அல்லது அறவே நிறுத்தி நம் உலகத்தையும் நம் சுற்றுப்புறத்தையும் பாதுகாப்பது மனிதர்களாகிய நமது கையில்தான் உள்ளது. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் வசிக்கும் பூமி ஒன்றே ஒன்றுதான் உள்ளது. இன்று ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம்.

0: நேயர்களே, கணம் கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் லக்ஷ்மணன்.
1: தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைக்க மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுக ஆணையத்தில் செய்யப்பட்டு வரும் பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களை

0: தற்போதைய முன்னேற்றம் குறித்து இந்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி விரிவாக ஆய்வு நடத்தினார். செயலாளரின் இந்த முக்கிய வருகையின் போது வாவுசி துறைமுகத்தின் சுற்றுப்புற சூழல் மேலாண்மை திறனை சர்வதேச அளவிற்கு மேம்படுத்தும் நோக்கில் இரண்டு பிரதான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முறைப்படி பரிமாறி கொள்ளப்பட்டன. துறைமுகத்தின் பசுமை சான்றிதழ் நடைமுறைகள், கார்பன் உமிழ்வு கணக்கீடு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அறிக்கைகள், பாதுகாப்பு மதிப்பீடு மற்றும் பசுமை எரிபொருட்கள் தொடர்பான ஒரு பிரத்யேக சிறப்பு மையம் அமைப்பது உள்ளிட்ட பணிகளுக்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. தூத்துக்குடியில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா உற்பத்தி ஆலையை உருவாக்குவதற்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த திட்டத்தின் மூலமாக வாவு சிதம்பரனார் துறைமுகத்தை ஐரோப்பியா மற்றும் ஆசியாவின் முக்கிய சர்வதேச துறைமுகங்களுடன் பசுமை எரிபொருள் வழித்தடங்கள் வழியாக இணைப்பதற்கும் உலக அளவில் மதிப்பு சங்கிலியில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பசுமை திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப ஆய்வு துறைமுகத்தில் தற்போதைய சூழலில் செயல்பாட்டில் உள்ள 10 நானோமீட்டர் கியூப் திறன் கொண்ட பசுமை ஹைட்ரஜன் ஆலை, மின்சார வாகன முன்னேற்ற நிலையம் மற்றும் 9 மெகாவாட் காற்றாலை மின் திட்டம் ஆகியவற்றின் செயல்பாட்டு முன்னேற்றங்களை செயலாளர் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். எதிர்காலத்தில் அமைக்கப்பட உள்ள 750 கனமீட்டர் திறன் கொண்ட பசுமை மெத்தனால் எரிபொருள் நிரப்பும் நிலைய உட்கட்டமைப்புகளையும் அவர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில், வாபுசி துறைமுகம் மேற்கொண்டு வரும் சூரிய மற்றும் காற்றாலை மின்சக்தி, பசுமை ஹைட்ரஜன் போன்ற உன்னத முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான ஒரு முன்னோடி மாதிரியாக உருவெடுத்துள்ளது. வரும் ஆண்டுகளுக்குள் நிகர பூஜ்ய நிலையை அடைய துறைமுகம் எடுத்த முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று குறிப்பிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வருவாய் கிராம கணக்குகள், நில ஆவணங்கள் கணக்கு, பயிர் கணக்கு போன்றவை கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், புள்ளியியல் துறை அலுவலர்கள் எவ்வாறு பராமரித்து வருகின்றனர் என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக வருவாய் தீர்வாய கணக்குகள் முடிவு செய்யும் பணி ஜமாபந்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. ஏரல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஜமாபந்தியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விசு மகாஜன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். ஏரல் வட்டம் உள்வட்டத்திற்கு உட்பட்ட ஆறுமுகமங்கலம், சிறுத்தொண்டநல்லூர், வாழவல்லான், திருப்பணி செட்டிகுளம், கொற்கை, கொட்டாரக்குறிச்சி ஆகிய கிராமங்களைச் சார்ந்த பொதுமக்கள் மனுக்களை அளித்தனர். பட்டா மாற்றம், பட்டா உட்பிரிவு மாற்றம், இலவச வீட்டுமனை, புதிய குடும்ப அட்டை, முதியோர் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான 75 மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பெற்றுக்கொண்டார். ஜமாபந்தியில் விவசாயிகளுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவியரிடம் கல்லூரி கனவு பெரிதனும் பெரிது கேல் என்ற கனவு கட்டுப்பாட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட வளர்ச்சி திட்ட கூடுதல் ஆட்சியர் ஆர் ஐஸ்வர்யா தலைமையில் விளையாட்டு திறன் சார்ந்த மாணவர்களுக்கான ஒதுக்கீடுகளை பற்றியும் பொறியியல், கால்நடை, மீன்வளத்துறை மற்றும் பிற துறை சார்ந்த கல்லூரிகளில் அவர்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் தேசிய அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கான சலுகைகள் மற்றும் ஒதுக்கீடுகள் பற்றியும் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மூலமாக எடுத்துரைக்கப்பட்டது. பிற துறை அலுவலர்களும் சிறப்பாக தங்களது துறைகளில் உள்ள வாய்ப்புகளையும் வசதிகளையும் எவ்வித செலவும் இல்லாமல் அரசு கல்லூரிகளில் படிக்கும் முறைகளையும் தெளிவாக எடுத்து கூறினர்.
1: தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் லக்ஷ்மணன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா்.

வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வரும் போதிலும் நமது பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிபுராவை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதில் பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 440,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த துறை ஆண்டுதோறும் 23% வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவுகள் அருகே இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஸ்ரீவிஜயபுரத்தில் 3வது முறையாக இது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஏற்கனவே இப்பகுதியில் 2 இடங்களில் இயற்கை எரிவாயு கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இயற்கை பேரிடர் குறித்த அறிவிப்புகளை முன்கூட்டியே வழங்குவதில் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று ஜம்முவில் மண்டல ஆய்வு மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் வானிலை தகவல்களை முன்கூட்டியே வழங்குவதற்கு இந்த மையம் பெரிதும் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வானிலை ஆய்வு மையங்களுக்கு அதிநவீன கருவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுமம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் அமெரிக்காவில் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை பெறும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நாட்டின் 100வது ராம்சர் தலமாக ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பலியாவில் உள்ள இந்த பறவைகள் சரணாலயம் பறவைகளை ஈர்க்கும் மையமாக உருவெடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் 1 வருட கால சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக

0: அம்மாநில அமைச்சர் திரு விஷ்ணுநாத் கூறியுள்ளார். கோவளம் கடற்கரை பகுதியில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஒராண்டு கால விழிப்புணர்வு இயக்கத்தை சுற்றுலாத்துறை நடத்த உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அசாம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா 12 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் அழைப்பை ஏற்று அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இரு தலைவர்களும் நாளை புதுதில்லியில் பேச்சு நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேபாளத்துடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்துறை ஒத்துழைப்பு விரிவடைந்து வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தாம் நேசிக்கும் தலைவர்களில் ஒருவர் மட்டுமின்றி நெருங்கிய நண்பரும் ஆவார் என்று கூறினார். இருதரப்புக்கும் பலனளிக்கும் வகையில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து சுகோய் SU-57 ரக போர் விமானத்தை தயாரிக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இன்று உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. பலத்த காயங்களுடன் 6 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய காவல்துறையினர், இந்த விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட காப்பகத்தின் இயக்குநரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். ராஜஸ்தானில் புழுதி புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் 4 உயிரிழந்தனர். தோல்பூர், பரத்பூர் மற்றும் பில்வாரா மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. பிகானிரில் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததாகவும், விடுமுறை என்பதால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டக்கீரு யுசுகி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் ஆடோஸில் அடுத்த மாதம் 9 தொடங்கி 12 வரை நடைபெறவுள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலான்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8 சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும், 57 எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 7:25. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். சின்ன வெங்காயத்தில் திருகல் நோய் மேலாண்மை குறித்து. வெங்காய உற்பத்தியில் ஆந்திரக் நோய்

திருகல் நோய் மற்றும் கோழிக்கால் நோய் என பல பெயர்களில் அழைக்கப்படும் இவ்வகையான பூஞ்சான நோய் விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. அதிக மழை, 20 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் 75 முதல் 90% காற்றின் ஈரப்பதம் இருக்கும் சூழலில் இப்பூஞ்சானம் வேகமாக பரவும். பாசன நீர், பாதிக்கப்பட்ட இடங்களில் பயன்படுத்தப்பட்ட பண்ணை உபகரணங்கள், பாதிக்கப்பட்ட விதை குமிழ்கள் மூலம் இந்நோய் பரவும். நோயின் அறிகுறிகள். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறி கருப்பு நிற பூஞ்சானங்கள் காணப்படும். இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விடும். மேலாண்மை முறைகள். மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்கலாம். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். நீரில் மூழ்கிய நிலையில் காற்றோட்ட வசதி குறைவால் நோய் காரணிகள் இறந்துவிட வாய்ப்புள்ளது. பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ மற்றும் ட்ரைகோடெர்மா அஸ்பரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழுவுரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். இந்நோய்க்கு இனி கூறப்போகும் மருந்துகளை சுழற்சி முறையில் தெளிக்கலாம். ப்ராபிகோனசோல் மற்றும் தயோப்னெட் மீத்தேல் 1.5 மில்லி லிட்டருக்கு என்ற அளவில் பயன்படுத்தலாம். அல்லது டெபுகோனசோல் மற்றும் ட்ரைபிளாக்சிஸ் ட்ரோபின் 1 கிராம் லிட்டருக்கு என்ற அளவிலும், புளோரோபைரம் மற்றும் டெபுகோனசோல் 1.5 மில்லி லிட்டருக்கு என்ற அளவிலும் பயன்படுத்தலாம். விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
3: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8 நேரம் 7:30.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நவீன முறையில் அங்கக வேளாண்மை திட்டம் குறித்து நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக நவீன முறையில் அங்கக வேளாண்மை திட்டம் குறித்து நீலகிரி மாவட்டம் அங்கக வேளாண்மை திட்டம் துணை தோட்டக்கலை அலுவலர் என் சந்திரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம்.
1: இன்றைய நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் நவீன முறையில் அங்கக வேளாண்மை குறித்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம். எனது பெயர் வந்து என் சந்திரன். நான் வந்து துணை தோட்டக்கலை அலுவலராக தோட்டக்கலை இணை இயக்குநர் அலுவலகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் பணியாற்றிட்டு வரேன். நான் குறிப்பாக வந்து இந்த அங்கக வேளாண்மை திட்டத்தை நீலகிரி மாவட்டம் முழுவதும் நம்ம வந்து கொண்டு செல்வதற்காக ஒரு ஒருங்கிணைப்பாளராக வந்து நான் இங்கே பணியாற்றிட்டு வரேன். கடந்த 2 வருடமாக இந்த பணியை வந்து நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். நீலகிரி மாவட்டத்தில் அங்கக வேளாண்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ கடந்த 2-3 வருஷமாகவே நிறைய அவேர்னஸ் மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஏன் ஆர்கானிக் செய்யணும், இதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்முடைய மண் அதனால் வந்து எப்படி வளமடைய போகுது, இதனாலிருந்து இந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து இந்த அங்கக வேளாண்மை செய்கிறதுனால எப்படி விடுபடலாம் இப்படின்னு சொல்லி நிறைய அவேர்னஸ் வந்திருக்கிறதுனால நிறைய ஃபார்மர்ஸ் வந்து தாங்க இதுவரைக்கும் செஞ்சிட்டு இருந்த வேளாண்மை முறையை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கக வேளாண்மை தொழில்நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்து வந்துட்டுருக்காங்க. இப்போ குறிப்பாக நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இப்போ சமீபத்தில் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், நம்முடைய கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய அந்த வார் இந்த பிரச்சனையினால ரசாயன உரங்களினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 30-40% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இது எதுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இயற்கை முறையிலே நம்ம வந்து சாகுபடி செய்யும்போது இந்த செயற்கை ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடிய அவசியம் வந்து நம்மளை வந்து குறையுது. இதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து இப்போ June 1-15 எல்லா இடத்துலையும் இதை வந்து இந்த மண்ணை காக்கிறதுக்காக இயற்கை வேளாண்மை செய்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் வந்து நடத்த சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ எல்லா நம்முடைய நீலகிரி மாவட்டத்தில் எல்லா பிளாக்லேயும் அந்த அவேர்னஸ் கேம்பெயின் வந்து நடந்துட்டுருக்கு. இப்படி ஒவ்வொரு நம்முடைய மத்திய அரசானாலும் சரி, மாநில அரசானாலும் சரி, அங்கக வேளாண்மை ஊக்குவிக்கிறதுக்கு வந்து நிறைய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றாங்க. அதனால் எல்லோரும் படிப்படியாக நம்ம வந்து அங்கக வேளாண்மை நோக்கி போகணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.
1: நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போற தலைப்பு பாத்தீங்கன்னா, நவீன முறையில் அங்கக வேளாண்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நவீன முறையில் அங்கக வேளாண்மை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மண்ணோட கார அமில தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: இப்போ அங்கக வேளாண்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, திடீர்னு ரசாயன உரத்தை வந்து நிறுத்திடணும், அப்படியே வந்து இயற்கை உரங்களை மட்டும் போடணும், இப்படி போட்டால் வந்து அங்கக வேளாண்மை வந்து ஆகிடும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான புரிதல். மண் வளத்தை நம்ம வந்து மேலே கொண்டு வரணும்னா அடிப்படையில் மண்ணில் வந்து இருக்கக்கூடிய அந்த கார அமிலத்தன்மை அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம மண் பரிசோதனை செஞ்சு நம்முடைய தோட்டத்தில் வந்து என்னென்ன பயிருக்கு தகுந்த கார அமிலத்தன்மை வந்து சரியாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணி, ஒருவேளை அந்த கார அமிலத்தன்மை வந்து சரியாக இல்லைன்னா அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அடிப்படையாக இதை வந்து நம்ம சரி செஞ்சாதான் நம்ம வந்து மண் வளத்தை வந்து அடுத்த நிலைமை கொண்டு போகணும். ஏன்னு சொன்னோம்னா, அந்த கார அமிலத்தன்மை வந்து ஒரு சரியான விகிதத்தில் இருக்கும்போது தான் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து அந்த செடிகள் எடுத்துக்கும். அப்போ வந்து முதல்ல வந்து நம்ம செய்ய வேண்டியது மண் பரிசோதனை. அந்த மண் பரிசோதனையிலிருந்து அந்த pH எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, pH ஒருவேளை குறைச்சலாக இருந்ததுன்னா அதை வந்து அந்த மண் பரிசோதனை அடிப்படையில் நம்ம வந்து டாலமேட்டு கண்டிப்பாக போடணும். இப்போ டாலமேட்டு வந்து போடும்போது அது வந்து மண்ணோட ரியாக்ட் ஆகி அதில் இருக்கக்கூடிய அந்த கார அமில நிலைமையை வந்து கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கும். இப்போ வந்து

0: உதாரணத்துக்கு நம்முடைய மண்ணு வந்து பிஹெச் வெறும் 4 தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா, நீங்க அந்த மண்ணுல எவ்வளவு உரம் போட்டாலும் அதனால செடி எடுத்துக்க முடியாது. இப்போ என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம போடக்கூடிய பயிருக்கு வந்து ஒரு 5.5 பிஹெச் தேவைப்படுதுன்னா, அதை அந்த 5.5 உயர்த்துறதுக்கு நம்ம வந்து டாலமேட் எவ்வளவு போடணும்னு சொல்லி பரிந்துரை சொல்லுவாங்க. அந்த டாலமேட் போட்டு அது மண்ணோட ரியாக்ட் ஆகும் போது அந்த பிஹெச் சரியாகும். அப்படி சரியானதுக்கு அப்புறம் தான் செடிகள் வந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுக்க முடியுது. இதை நம்ம வந்து எப்படி போடணும்னா, அந்த டாலமேட் வந்து நல்ல வெயில் காலத்தில் மண்ணில் வந்து மேலால் பரப்பி விட்டு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம உழவு ஒட்டி ஒரு 10-15 நாள் வந்து நம்ம அதில் வெள்ளம் எதுவும் செய்யாமல் வச்சுட்டோம்னா அது வந்து அந்த மண்ணோட வந்து அந்த கார அமிலத்தன்மை வந்து ரியாக்ட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த பிஹெச் வந்து நம்ம வந்து சரி பண்ணிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்ணி நம்ம வந்து எல்லாமே செய்யணும்.
1: சார், இப்போ நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பிஹெச் ஓட அளவு வந்து நார்மலாவே ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்க சார், அதை சரி பண்ணணும்னா டோலமைண்ட் வந்து கண்டிப்பா போடணும்.
0: ஏன்னா வந்து நம்முடைய மலைப்பாங்கான பகுதி மேல்மண் எல்லாம் வந்து நம்ம வந்து மழையினால வந்து அடிச்சுட்டு போகும்போது சத்தான மேல்மண் போகும்போது நம்மளுக்கு வந்து மண் இயற்கையாகவே வந்து அந்த அமிலத்தன்மையை வந்து நம்ம வந்து மாறிடுது. அதோட வந்து நம்ம வந்து ரசாயன உரங்களை வந்து நம்ம அதிகப்படியா போடுறதுனாலையும் இந்த பிஹெச் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ வந்து வருஷத்துக்கு ஒருக்க நம்ம வந்து மண் டெஸ்ட் பண்ணி இந்த கார அமிலத்தன்மையை வந்து நம்ம வந்து சரி விகிதத்தில் கொண்டு வரணும்னா டாலமேட் வந்து கண்டிப்பாக போடணும். இதை நாங்கள் 2 வருஷமாக விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஃபார்மர்ஸும் அதை வாங்கி பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால இதை வந்து எல்லாரும் விவசாயிகளும் இந்த மண்ணை கார அமிலத்தன்மையை சரி பண்ணக்கூடிய பணியை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும்.
1: இப்போ வந்து நம்ம நவீன முறையில் அங்கக வேளாண்மை செய்யணும் அப்படின்னா அந்த உயிர் உரங்கள் பயன்பாடு வந்து ரொம்ப முக்கியத்துவம் இல்லைங்களா மண்ணுக்கு. என்னென்ன மாதிரி உயிர் உரங்கள்லாம் இருக்குங்க சார்?
0: இப்போ வந்து நான் முதல்ல அடிப்படை பணி வந்து நம்ம மண்ணினுடைய கார அமிலத்தன்மையை சரி செஞ்சிட்டோம். சரி செஞ்சதுக்கப்புறம் இப்போ மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இயற்கையிலேயே நிறைய சத்துக்கள் வந்து மண்ணில் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்பரஸ் சத்து வந்து மண்ணில் அதிகப்படியாக இருக்குது, அதே மாதிரி வந்து பொட்டாஸ் சத்தும் அதிகப்படியாக இருக்குது. இதை வந்து பயிர் வந்து எடுத்துக்கக்கூடிய நிலைமையில் இல்லாமல் அதை வந்து ஃபிக்ஸ் ஆகி கிடக்குது. அப்போது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை வந்து அந்த செடியில் கிடைக்கணும்னா நம்ம வந்து நுண்ணுயிர்களை வந்து அந்த மண்ணில் வந்து நம்ம சேர்க்கணும். ஏன்னா நம்ம வந்து அதிகப்படியான ரசாயன உரங்களை போட்டுட்டு வந்ததுனால அந்த நுண்ணுயிர்களின் அளவு வந்து குறைஞ்சிருச்சு. ஏற்கனவே மண்ணில் இருந்தது, இப்போ வந்து அது குறைஞ்சிருச்சு. அப்போ வந்து நம்ம ஆய்வகத்தில் வந்து அந்த நுண்ணுயிர்களை வளர்த்து நம்ம கொடுக்குறோம். சின்ன சின்ன பாக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா இப்படியெல்லாம் கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து வாங்கி இதை வந்து தொழுரத்தோட கலந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 2 கிலோ இருந்தால் போதும். இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோக்கே 60-70 ரூபா தான் வரும். அசோஸ்பேரிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா, இதை வந்து ஒரு 2 கிலோ. அதே மாதிரி பாஸ்போபாக்டீரியா வந்து ஒரு 2 கிலோ. இந்த பாஸ்போபாக்டீரியா என்ன செய்யுதுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்பரஸ் சத்தை வந்து செடிகளுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து அதை மாற்றி கொடுக்குது, செறிவூட்டுது. பொட்டாஷ் பொட்டாஸ் சத்தையும் அந்த பொட்டாஸ் பாக்டீரியா போடும்போது அதை வந்து மண்ணில் இருக்கக்கூடிய பொட்டாஸ் சத்தை வந்து செடிகளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பிஹெச் சரி பண்ணதுக்கப்புறம் தொழுரத்தோடு கலந்து ஒரு 10-15 நாள் வச்சு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த நுண்ணீர்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து போட்டோம்னா உங்களுக்கு இயற்கையிலேயே உங்களுக்கு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்பரஸ் வந்து பொட்டாஷ் இந்த அசோஸ்பெர்லமில் போடுறதுல வந்து ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தழைச்சத்தை வந்து எடுத்து கொடுக்கும், செடிகளுக்கு கொடுக்கும். ஆகாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 78% நைட்ரஜன் தான் இருக்குது, காற்றுல அவ்வளோ இருக்குது. அதை வந்து இந்த அசோஸ்பியர்லாம் வந்து ரைசோபியம் இதெல்லாம் வந்து போடும்போது அது வந்து உங்களுக்கு காத்திருந்து கிரகிச்சு உங்களுக்கு செடி எடுத்துக் கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த 20-30% உர தேவைகளை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிடலாம். ஏன்னா இந்த நுண்ணீர்களே அந்த சத்துக்களை வந்து செடிகளுக்கு எடுத்துக் கொடுக்கறதுனால இயற்கை விவசாயத்தில் அடுத்தபடியாக அதாவது வந்து மண் பரிசோதனை செஞ்சு டாலமேட் போட்டு அடுத்தபடியாக நம்ம வந்து மிக முக்கியமாக செய்ய வேண்டியது இந்த தொழுவுரத்தில் இந்த நுண்ணுயிர்களெலாம் கலந்து நம்ம போட்டோம்னா அது மண்ணில் வந்து பல மடங்கு பெருகி அது அதனுடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கும். இது வந்து முக்கியமாக ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செயல்.
1: சரிங்க சார், எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சந்தேகம் வருதுங்க சார். இப்போ வந்து நம்ம ஆர்கானிக் விவசாயிகளுக்கு தான் நம்ம சொல்கிறோம், அதே இந்த ரசாயன உரங்கள் போடுறவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தொழு உரம் போடுவாங்க இல்லைங்களா, அவங்க இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடலாமா?
0: என்னன்னா நாங்கள் விவசாயத்தில் வந்து 4 வகை சொல்கிறோம்.
1: ஓகே,
0: 4 வகையில் என்னென்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடிய விவசாய முறை, இதில் என்னென்னா நம்ம வந்து அளவுக்கு அதிகமான ரசாயன உரம் போடுறது, பூச்சி மருந்துகள் அடிக்கிறது, இது கன்வென்ஷனல் ஃபார்மிங் சொல்லுவோம், மாதிரி ஒரு முறை வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி விவசாயிகள் வந்து அடுத்தது நாங்கள் அதுக்கு எதுவும் சொல்கிறோம்னா அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்த லெவலுக்கு போகணும்னா குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸும் சொல்கிறோம். அதாவது என்னன்னா நம்ம இந்த மாதிரி அங்கக வேளாண்மை எடுப்பொருள்களையும் போட்டு அது கூட வந்து போடக்கூடிய அந்த ரசாயன உரங்களையும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் தேவையான சமயத்தில் மட்டும் யூஸ் பண்ணுறோங்கிறது தான் வந்து இந்த குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸும் சொல்கிறோம். இப்போ சாதாரண விவசாயத்திலிருந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க முதல்ல வந்து அவங்க தொழுவரத்தோட இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் நுண்ணுயிர்கள் எல்லாத்தையும் வந்து கலந்து போடும்போது அவங்க வந்து ஒரு 10 மூட்டை உரம் போடுற இடத்துக்கு வந்து ஒரு 7-8 மூட்டையா குறைச்சிக்கலாம். இன்னும் வந்து இன்னொரு வருஷத்துல அது 5 மூட்டையா குறைச்சிக்கலாம். அது நம்ம வந்து உர தேவைகளை வந்து குறைக்கிறதுக்கு மற்ற விவசாயிகள் வந்து இதை வந்து நம்ம கண்டிப்பா பயன்படுத்தலாம். விவசாயிகள் வந்து படிப்படியா இந்த முறையில இருந்து அடுத்த முறைக்கு போறது, அப்புறம் அந்த குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் செஞ்சுட்டு இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு போகணும்னா ஆர்கானிக் ஃபார்மிங், அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து போகணும்னா கண்டிப்பா இந்த நுண்ணுயிர்களை பயன்படுத்தலாம். அதையும் தாண்டி வந்து நேச்சுரல் ஃபார்மிங் கடைசி, அது வந்து எதுவுமே போடாம டூ நத்திங் ஃபார்மிங் சொல்றோம். அப்ப வந்து இப்ப இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயம் சரி ரசாயன முறையில் ஆனாலும் சரி இந்த நுண்ணுயிர்களை பயன்படுத்துறதுனால, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நாங்க ரசாயன உரம் போட்டாலும் சரி இல்ல வந்து இயற்கை உரங்களை போட்டாலும் சரி அந்த சத்துக்களை வந்து செடி எடுத்துக்கூடிய வேலையை செய்யறது யாருன்னா இந்த நுண்ணுயிர்கள் தான். அப்போ வந்து நீங்க ரசாயன உரம் போடுற விவசாயிகளும் இந்த நுண்ணுயிர்களை வந்து கண்டிப்பா பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும்.
1: விவசாயிகள் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பயிரை சாகுபடி பண்ணிட்டோம் அப்படின்னா எண்ணற்ற நோய்கள் வந்து வருது இல்லைங்களா. இப்பத்துக்கு இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா என்னென்ன விதமான நோய்கள் வருதுன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்போ இப்ப இருக்க இந்த நவீன முறை அங்கக வேளாண்மையில உயிரியல் நோய் தடுப்பு காரணிகள் அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்லலாங்க சார்?
0: இப்ப வந்து நம்ம வந்து மண்ணை ஓரளவுக்கு வந்து கார அமிலம் சரி பண்ணிட்டோம், அப்புறம் நுண்ணீர்களை போட்டு அதனுடைய மண்ணுக்கு சத்துக்களை வந்து ஓரளவு சரி பண்ணிட்டோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மண்ணில் மூலமாக பரவக்கூடிய நோய்கள், அந்த விதை மூலமாக பரவக்கூடிய நோய்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நல்ல விவசாயம் செய்யறோம், கஷ்டப்பட்டு செய்யறோம், திடீர்னு வந்து வாடல் நோய் வந்துருச்சுன்னு சொல்லி செடியெல்லாம் செத்து போயிரும். அப்புறம் வந்து விதை வந்து அப்படியே வந்து
1: முளைக்காமல்
0: குறைஞ்சி போயிரும். அப்ப வந்து நல்ல செடியை வளர்த்து அது வந்து நோய் வந்து பாதிச்சதுன்னா விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்து மகசூல் இழப்பு வந்து ஏற்படும். அப்போ வந்து நம்ம இதுக்கு வருமுன் காப்போங்கிறது தான் இயற்கை விவசாயத்தினுடைய ரொம்ப முக்கியம். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம மண்ணில் வந்து நம்ம வந்து இப்போ இந்த எப்படி நம்ம வந்து உயிர் உரங்களை நம்ம வந்து தொழுவுரத்தோடு கலந்து போட்டோமோ அதே மாதிரி இந்த மண்ணில் இந்த நோய் தடுப்பு நுண்ணீர் காரணிகளை வந்து நம்ம வந்து கலந்து போடலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த வாடல் நோய், மண்ணில் மூலம் பரவக்கூடிய அந்த வாடல் நோயை கண்ட்ரோல் பண்ணோம்னா ட்ரைக்கோடெர்மா விரிடி அப்படின்னு சொல்லி ஒரு நுண்ணுயிர் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ் அது ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து பேசிலஸ் சப்டிலஸ் அப்படின்னு இருக்கு.
1: சரி, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அசோஸ்பைரிலம் ட்ரைக்கோடெர்மா விரிடி இது போன்ற இந்த உயிர் நுண்ணுயிர்கள் எல்லாமே நுண்ணுயிர்கள் நுண்ணுரங்கள் இது எல்லாமே எங்கங்க சார் கிடைக்குது? விவசாயிகள் எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரி கிடைக்குதுங்களா?
0: தாராளமா. இது பாத்தீங்கன்னா நம்ம நீலகிரி மாவட்டத்துல வந்து நம்ம வேளாண்மை துறை மூலமா வந்து தோட்டக்கலை துறையின் மூலமா அங்க வேளாண்மை திட்டத்தை வந்து நாங்க வந்து ஊக்குவிச்சுட்டு வர்றோம். அதுல வந்து பயன்படக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து அசோஸ்பைரிலம் பாஸ்போபேக்டீரியா அப்புறம் வந்து இந்த ரைசோபியம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைக்கோடெர்மா விரிடி சோனோமோனஸ் இதெல்லாமே வந்து நாங்கள் எங்களுடைய தோட்டக்கலை பண்ணைகளில் அரசு தோட்டக்கலை பண்ணைகளிலும் உற்பத்தி செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஊட்டியில் இருக்குது, அதுலேருந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்குறோம். விவசாயிகள் வந்து இதை வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலான வேலை தான். இதை வந்து ஒரு விவசாயம் செய்கிறதுக்கு நாளைக்கு விதை போடணும் அப்படின்னா ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே இந்த உயிர் உரங்கள் இந்த நுண்ணீர்கள் இதெல்லாத்தையும் வந்து நம்ம வாங்கி தொழுவுரத்தோடு கலந்து வச்சு அதை வந்து நம்ம வந்து மண்ணில் போட்டுட்டோன்னா அவங்களுக்கு பாதி வேலை வந்து மிச்சம். இதை நான் சொன்ன இந்த பேசிலஸ் சப்டிலஸ் இதெல்லாம் வந்து வாடல் நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மண் மூலமா பரவக்கூடிய நோய்கள், வேர் மூலமா பரவக்கூடிய நோய்கள், விதை மூலமா பரவக்கூடிய நோய்கள், நீர் மூலமாக பரவக்கூடிய இதெல்லாமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடும். அதனால அடிப்படையா வந்து நம்ம மண்ணுல இந்த உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை வந்து நம்ம வந்து இதுவும் அதேதான், ஒரு ஏக்கர் 2 கிலோ இருந்தா போதும், ஒரு பாக்கெட் வந்து 150 ரூபா அந்த ரேஞ்ச் தான் இருக்கு, 2 பாக்கெட் அதிகபட்சமா ஒரு 300 ரூபா வரும். இதையும் வந்து நம்ம வாங்கி கலந்து போட்டோம்னா மண்ணின் மூலமா பரவக்கூடிய அந்த நோய்கள் எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி மழை நாள்ல வந்து திடீர்னு வந்து பயிரெல்லாம் வந்து உங்களுக்கு அழுக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த நோய் தடுப்பு காரணிகளை வந்து மண்ணில போட்டு அங்க வேளாண்மை செய்யும் போது அது வந்து அந்த ஈரத்தை வந்து உறிஞ்சி வெளியே வந்து பெர்குலேஷன் சொல்லுவோம், அது வந்து வெளியே போயிடுறதுனால உங்களுக்கு வந்து மண்ணில் வந்து அந்த அழுகல்ங்கிறதே வராது. நிறைய வந்து கேரட்ல அதுல எல்லாம் அழுகல்.
1: அதே மாதிரி
0: இயற்கை விவசாயம் செஞ்சு பார்த்த ஃபீல்டுல கேரட் வந்து 8 மாசம் ஆனாலும் சேர்த்து வந்து கேரட் அழுகிறது இல்லை, அப்படியே இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா அதுல வந்து இருக்க இந்த நுண்ணீர்கள் வந்து அதுல மண்ணில் இருக்கிற நோய்களை வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிடுது. அதே மாதிரி பெய்யக்கூடிய மழை தண்ணி வந்து முழுமையா வந்து உறிஞ்சி மண்ணுக்கடியில போய் மண்ணில் இருக்கக்கூடிய அதிகப்படியான தண்ணீரும் வெளியே போயிடும். அதனால வந்து நம்முடைய பயிர் வந்து அழுகலுங்கிற பிரச்சனையே வராமல் இருக்கிறதுக்கு நோய் தடுப்பு காரணிகளை வந்து நம்ம கண்டிப்பா பயன்படுத்தணும்.
1: அதே போல இன்னொன்னு வந்து இப்போ விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்னா பூச்சி நோய்கள் வந்து நிறைய வருது, பூச்சி தாக்குதல் வந்து நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் உயிரியல் முறையில என்னென்ன பூச்சி தடுப்பு காரணிகள் இருக்குங்க?
0: இது பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றோம். மண்ணு வளப்படுத்தணும், நோய்களை கண்ட்ரோல் பண்ணும், இப்ப வந்து பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணும். இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கும் பல நுண்ணுயிர்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டாரிசியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெட்டாரிசியம்ங்கிறது மண்ணில் இருக்கக்கூடிய அந்த வேர்ப்புழுக்கள் சொல்றோம். அந்த வேர்ப்புழுக்களை வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே வந்து அழிக்கக்கூடிய தன்மையை வந்து அது இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து பூச்சிகளை அந்த வெள்ளைப்புழுவில் மேல வந்து ஒரு நோயை ஏற்படுத்தி அதை வந்து நாளடைவில் வந்து அதை வந்து சாகடிச்சிடும். இதுதான் அந்த மெட்டாரிசியம். இது ஒரு பூஞ்சானம். அதை வந்து நம்ம மண்ணில் இதே மாதிரி தொழுவத்தோடு கலந்து போடும்போது ஒரு ஏக்கருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோ போட சொல்கிறோம். ஒரு 8 கிலோ வந்து நீங்கள் தொழுவத்தோடு கலந்து வந்து நீங்கள் தோட்டத்தில் போட்டோன்னா அந்த வேர்ப்புழுக்களுக்கு வந்து நோயை ஏற்பட்டு ஒரு 2 போகத்துக்கு நீங்கள் அடுத்தடுத்த முறையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேர்ப்புழுனுடைய இதே இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெசிலியோமைசஸ் இருக்கு. பெசிலியோமைசஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் ரொம்பவே நம்ம வந்து விடுபட்டுலாம். இதே மாதிரி வந்து நிறைய இருக்கு. பவேரிய பேசியானான் இருக்கு, இதுவும் வந்து ஒரு வகையான ஒரு பூஞ்சானம். மண்ணில வந்து நம்ம வந்து சேரும் போது அந்த மண்ணில் இருக்கிற பூச்சிகளுக்கு நோயை ஏற்படுத்தி சாகடிச்சிரும். இதெல்லாமே வந்து நம்ம மண்ணில் போடக்கூடிய நுண்ணீர்கள். இதோட எல்லாமே வந்து நம்ம வந்து மண்ணில் வந்து வேப்பம் புண்ணாக்கு போடுறோன்னு
1: வைங்க,
0: ஒரு ஏக்கராவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்மளால் எவ்வளோ முடிஞ்சதோ அந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து ஒரு 5 மூட்டை அந்த அளவுக்கு வாங்கி நம்ம போட்டோம்னா அதனுடைய அந்த கசப்புத்தன்மையில் நம்ம செடியை வந்து கட் பண்ணக்கூடிய அந்த வெட்டுப்புழு அது இது எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் அங்கே வந்து இருக்காது. எல்லாமே வந்து அந்த கசப்புத்தன்மைக்காக அது இருக்காது. வேப்பம் புண்ணாக்கு போடலாம். அப்புறம் வந்து மஞ்சள் நிற ஒட்டுப்பொறின்னு இருக்கு. இந்த மஞ்சள் நிற ஒட்டுப்பொறியை வந்து வயல் அங்கங்கே வைக்கும்போது இந்த அசுவினி போன்ற சாரோஞ்சு பூச்சிகள் எல்லாமே வந்து அந்த மஞ்சள் ஒட்டுப்பொறியில் ஒட்டிடுறதுனால செடிகளை வந்து அந்த தாக்குதல் வந்து குறையும். அதே மாதிரி வந்து மஞ்சள் ஒட்டுப்பொறி இனக்கவர்ச்சி பொறின்னு சொல்கிறோம். அந்த வந்து தாய் அந்த பூச்சிகளை வந்து கவர்ந்து அழுக்கக்கூடிய ஒரு இது, ஆண் பூச்சிகளை கவர்ந்து அழுக்கக்கூடிய ஒரு மெத்தட், அது வந்து இனக்கவர்ச்சி பொறின்னு சொல்கிறோம். அதே மாதிரி விளக்குப்பொறி, விளக்குப்பொறியை வந்து நம்ம வந்து வைக்கும்போது தாய் அந்த பூச்சிகள் எல்லாம் அந்த விளக்குப்பொறிக்கு வந்து உளுந்து வருவதுனால இது எல்லாமே ஒருங்கிணைந்து. அதே மாதிரி வந்து ஒரு தோட்டத்தை சுற்றிலும் தட்டைப்பயிறு ஆமணக்கு இதெல்லாம் வந்து நம்ம போட்டோம்னா இந்த பூச்சிகள் வந்து அதை விரும்பி உண்ணும். அதனால் அதெல்லாம் அங்கே போயிடும், நம்மளை கிட்டே வராது. அதே மாதிரி செண்டு மல்லி அங்கங்கே நம்ம வந்து சாகுபடி செஞ்சோம்னா இந்த செண்டு மல்லியில் இருக்கக்கூடிய வேரில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த அலலோபதி கெமிக்கல்னு சொல்லுவாங்க, அந்த இது வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து அந்த நூற்புழுக்கள் எல்லாம் வராமல் கண்ட்ரோல் பண்ணும். இப்படி வந்து இது எல்லாமே வந்து பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருங்கிணைந்த முறையில் இது எல்லாத்தையும் நம்ம செய்யும் போது இயற்கை விவசாயத்தில் இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நம்மளுக்கு வந்து அதையோட இல்லாம வந்து பூச்சி வெரைட்டின்னு எல்லாம் நம்ம தயார் பண்றோம். பூச்சி வெரைட்டின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்மளுடைய கோமியத்துல நம்ம வந்து ஆடு மாடு சாப்பிடாத இலைகள், ஒடிச்சா பால் வரக்கூடிய இலைகள், கசப்பான இலைகள் இதெல்லாத்தையும் வந்து நம்ம துண்டு துண்டா நறுக்கி ஒரு 10 லிட்டர் கோமியத்தில் ஊற வச்சிட்டோம்னு வைங்க, அது நல்லா ஒரு வாரம் 10 நாள் ஊறிச்சுன்னா இந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த அல்கலாய்டுன்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் வந்து அந்த மாட்டு கோமியம் வந்து உறிஞ்சிரும். இதே வந்து நம்ம 1:10 அதாவது 1 லிட்டர் இந்த சாரை வந்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சிகள் வந்து அதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த பூச்சியை வராது, வெளியே போயிடும். இது மாதிரி இந்த டெக்னிக் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இயற்கை முறையில் வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
1: இப்போ நீங்கள் சொன்னது போல இப்போ நம்ம மண் உள்ள இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளை வந்து நம்ம ஒரு பயிருக்கு வந்து கொடுக்குற மெத்தட் தான் இல்லைங்களாங்க சார்? இது தெரியாம தான் நிறைய பேர் நிறைய விதமான மருந்துகளை அப்பப்போ புதுசாக வரதை வாங்கி அடிச்சிட்டு இருக்காங்க.
0: இன்னொரு விஷயம் முக்கியமான சொல்லணும், இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. கோத்தகிரி பிளாக்ல வந்து ஒரு சர்வே பண்ணும்போது சர்வசாதாரணமாக 100 பேருக்கு பேருக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு சொல்லி ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க.
1: கோத்தகிரி ஏரியா ஃபுல்லாங்க
0: சார். கோத்தகிரி பிளாக்ல இப்ப ரீசெண்டா வந்து ஃபுல்லா ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. எதனால இதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு அடிப்படை காரணமே அதுல இருக்கக்கூடிய நச்சுக்கள், நம்மளுடைய இந்த பூச்சி மருந்து பயன்படுறதுனால அதுல இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்னு சொல்லுவோம், இதெல்லாமே வந்து நம்ம சாகுபடி செய்யக்கூடிய அந்த பயிர்ல வந்து சேர்ந்து நமக்கு சாப்பிடக்கூடிய அந்த பயிர் மூலமா நம்ம வந்து உடம்புக்குள்ள போய் நிறைய பேருக்கு வந்து புது விதமான வியாதிகள் வருது. அதனால இந்த ரசாயன பூச்சி மருந்துகள் அப்படிங்கறத நம்ம அறவே ஒழிச்சிடணும். ஒழிக்காம நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு ரொம்ப பிரச்சனைகள் நிறைய இருக்கு.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: செம்பருத்தி பூவின் பயன்கள். செவ்வரத்தை என்றழைக்கப்படும் செம்பருத்திப்பூ மிகவும் அழகான பல இதழ்களை கொண்ட மலராகும். செம்பருத்திப்பூ மிகுதியாக கோவில்களில் வழிபடுவதற்காக அதிக அளவில் உபயோகப்படுத்தப்படுகிறது. மலேசியாவின் தேசிய மலராகும். வீடுகளின் முன்பு அழகுக்காக வளர்க்கப்படுகிறது. செம்பருத்தி செடி மனிதனுக்கு தேவையான இன்றியமையாத பல நன்மைகளை தரவல்லது. தாவரவியல் குணங்கள். செம்பருத்தி மிதவெப்ப மண்டல பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. செம்பருத்தி பூவின் தாவரவியல் பெயர் ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். மால்வேசியா குடும்பமாகும். இச்செடிகள் தண்டு குச்சிகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றன. இலை மற்றும் பூக்கள் வலுவழுப்பான தன்மை கொண்டது. வருடம் முழுவதும் பூக்கும் தன்மையுடையது. இம்மலர்கள் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் பயிர் செய்யப்படுகிறது. செம்பருத்தி மலர்கள் நச்சு அல்லாத தீங்கற்ற பல நன்மைகளை உடையதாகும். அழகிய சிவப்பு நிறமுடைய இதழ்களை கொண்ட செம்பருத்தி பூ வெப்பமண்டலத்தின் ராணி என்றழைக்கப்படுகிறது. ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் தென்கொரியாவின் தேசிய மலராகும். செம்பருத்தி பூவின் பயன்கள். செம்பருத்தி எண்ணற்ற பயன்களை தரக்கூடியது. இம்மலர் ஆராதனை முதல் ஒப்பனை வரை அனைத்திற்கும் பயன்படுகிறது. தமிழர்களின் பாரம்பரிய ஆயுர்வேதத்தில் இலைகள் பூக்கள் மற்றும் வேர் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. நில எழிலூட்டும் துறையில் புதர் செடிகளாகவும் பயன்படுகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்வதற்கு செம்பருத்தி பயன்படுத்தப்படுகிறது. செம்பருத்தியின் பூக்களின்

0: இதழ்களில் கரோட்டின், ஆந்தோசைனின், வைட்டமின் சி போன்றவை மிகுதியாக உள்ளதால் அவை சாப்பிட உகந்தவையாகும். நுழைவு வாயிலில் புதர்ச்செடிகளாகவும் கொள்கலன் தாவரங்களாகவும் வளர்க்கலாம். பல்வேறு வண்ணங்களை கொண்டிருப்பதால் நகர்ப்புற பூக்கள், அழகு தோட்டங்கள், வீட்டு தோட்டங்களில் நில எழிலூட்டலுக்கு மிகுதியாக பயன்படுகிறது. நீண்டகால அழகு தோற்றத்திற்காக பெருஞ்செடிகளாகவும் குத்து செடிகளாகவும் நடப்படுகிறது. கவாத்து செய்தால் நேர்த்தியாக காட்சியளிக்கும். குட்டை செடி வளர்ப்பு கலையாகிய போன்சாய் செய்கைக்கும் இது ஏற்றது. குளிர்காலங்களிலும் இரவு நேரங்களிலும் உறைப்பனி சேதத்தை தவிர்ப்பதற்கும் பயன்படுகிறது. செம்பருத்தியின் மருத்துவ பயன்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு என்னும் பொன்மொழிக்கேற்ற மிகுந்த மருத்துவ குணங்களை உடையது செம்பருத்தி. இந்த அற்புத மலரால் மாதவிடாய் பிரச்சனை, இரத்த சோகை, மலட்டுத்தன்மை, முடிக்கொட்டுதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் அகலும். ஒற்றை அடுக்கில் 5 இதழ்களை கொண்ட சிவப்பு நிற செம்பருத்தியே மருத்துவத்தில் பயன்படுகிறது. செம்பருத்தியின் மருத்துவ பயன்கள். குளிர்ச்சி பொருந்திய செம்பருத்தி பூ இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது. செம்பருத்தி பூவின் இதழ்களை சாப்பிட்டு வர உடல் சூடு காரணமாக ஏற்படும் வயிற்றுப்புண், வாய்ப்புண் குணமாகும். செம்பருத்தி பூவின் இதழ்கள், இலைகள் குளிர்ச்சி தன்மையை கொண்டிருப்பதால் உடல் சூட்டை தணிக்கும். இலைகள் தசை வலியை போக்குவதோடு தசையை மிருதுவாக்கவும் பயன்படுகிறது. செம்பருத்தி இதழின் தூளை தொடர்ந்து உண்டு வர மாதவிடாய் பிரச்சனை சரியாகும். செம்பருத்தி பூவை காய வைத்து பொடி செய்து பாலில் கலந்து குடித்து வர இதய பலவீனம் குணமாகும். தலைமுடி கருப்பாகவும் நீண்டும் வளர செம்பருத்தி இலைகள் பண்டைய காலந்தொட்டு உபயோகப்படுத்தப்படுகின்றன. செம்பருத்தி பூத்தூளுடன் சமளவு மருதம் பட்டை தூள் கலந்து சாப்பிட இரத்தத்தில் இரும்பு சத்து அதிகரித்து இரத்த சோகை குறையும். காய்ந்த இதழ்களை தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து தலையில் தேய்த்து வர முடிக்கொட்டுதல், பொடுகு பிரச்சனைகள் அகலும். செம்பருத்தி பூவிலிருந்து காலணிகளை மெருகேற்ற பயன்படும் சாயம் பெறப்படுகிறது. செம்பருத்தியின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். செம்பருத்தி பூவின் இதழ்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்யலாம். இப்பொருட்கள் நுகர்வோர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. செம்பருத்தி பூவிலிருந்து செம்பருத்தி தேநீர், கேக், குல்கந்து, பிஸ்கெட், சாக்லேட், குவாஸ், செம்பருத்தி துளசி சர்பத் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை செய்யலாம். செம்பருத்தி பூவின் காணப்படும் சத்துக்களின் அளவு. புரதம் 2 கிராம், கார்போஹைட்ரேட் 10.2 கிராம், நார் சத்து 1.5 கிராம், கொழுப்பு சத்து 3.5 கிராம், விட்டமின் ஏ 54.02 கிராம், வைட்டமின் சி 7.50 கிராம், கால்சியம் 4.32 கிராம், பொட்டாசியம் 236.45 கிராம், இரும்பு சத்து 1.48 கிராம், துத்தநாகம் 0.82 கிராம், ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் 60.12 கிராம் ஆகும்.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி ஏ புவனேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: சில நொடிகளில் அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: 8 மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கியமான நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசர கால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்க உள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் சீனியர் பிரிவில் அபய் பர்மனும் மகளிர் சீனியர் பிரிவில் ரித்து மண்டலும் தங்கப்பதக்கம் வென்றனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப்குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அடோஸில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடம் பிடித்துள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 8:05.

0: நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சியை நினைத்தாலே இனிக்கும்.
1: நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
3: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

0: நேர்களை இந்த நிகழ்ச்சியில் 70 மற்றும் 80களில் வெளிவந்த பாடல்களை நீங்கள் தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் வழி வாயிலாகவும் கேட்டு மகிழலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-90-101-8 மற்றும் 8300-119-101-8. தொலைபேசியின் இணைப்பு என்னோடு 0423 என்ற இணைப்பு என்னோடு 2966-7-81 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை அனுப்புவோர் 8300-119-101-8 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். இது நினைத்தாலே இணைக்கும். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யார் என பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் குளமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சார், முதல் நேயரா வந்திருக்கீங்க நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில, சொல்லுங்க என்ன பாடல்.
1: ஆமாங்க மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: பாடல் வந்து ஜோதி மலர் படத்தில் இருந்து எல்லோர் மனதையும் மயக்கும் அருமையான பாடல், வெண்ணிலா முகம் என்ற பாடல்.
0: எல்லாரும் மணக்குமா மயக்குமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, அருமையா அமைதியான நேரத்தில் இந்த இரவு வேளையில பாட்டு கேட்க அப்படியே மனசு மயங்குற மாதிரி இருக்கும்.
0: ஓகே, கேட்டுலாம். தேங்க்யூ சோ மச்.
1: வாய்ப்புக்கு நன்றி.

நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயருக்காக ஜோதிமலர் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்கள்ல பாடல் ஒலித்தது. தொடரும் பாடல் இதோ.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: கேட்ட பாடல் வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. ஊட்டி மார்க்கெட் சிவா அவர்கள் வாட்ஸ்அப் வழியில் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அவர்களுக்கான பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 8:25. இதை நினைத்தாலே இணைக்கும். அடுத்த நேயர் யார், என்ன பாடல் கேட்க போறாங்க? ஹலோ, வணக்கம்.
1: வான்வெளியில் வனஞ்சாலம் காட்டும் ஊட்டி பண்பலுக்கு இரவு வணக்கத்துடன் கோவை சிறுவாணிச்சாரல் நரசிங்கபுரம் என் கே கந்தசாமி.
0: ஓகே, சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: நல்லா இருக்கிறீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன், நீங்களா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க. இந்த ரெண்டு நாள் ஊட்டி மாதிரி எங்க ஊர் ஆயிட்டு இருப்போம்.
0: ஓகே, என்ஜாய் பண்ணுங்க போ.
1: ஆமா மேடம், ரொம்ப அவ்வளவு ஹீட்டா இருக்கு இப்ப ரெண்டு நாள்ல, ரொம்ப கூலிங்கா இருக்கு மேடம். இப்போ
0: நீங்களும்
1: ஆரம்பிச்சிருங்க.
0: அப்படியா, கூலிங்கா இருக்கலாம்ல?
1: ஆமா, நல்ல கூலிங் இருக்கு மேடம்.
0: சரி சரி, என்ன பாடல் சார்?
1: மேடம் ஜீன்ஸ் போடுறது.
0: மிருதங்க சக்கரவர்த்தி.
1: உங்க விருப்பம் என்னுடைய விருப்பம்.
0: ஓகே, மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்துல உங்களுக்கான ஒரு பாடல்.
1: மிருதங்க சக்கரவர்த்தி அடி வண்ணக்கை, சாரி மேடம், அதை
0: ப்ளே பண்ணிடலாமா?
1: அருமையான பாடல், சிவாஜி சுஜாதா ஆக்ஷன், சூப்பரா இருக்கு படம்.
0: ஓகே ஓகே ஓகே, நன்றிங்க.
2: அடி வண்ண

சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து கேட்ட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருந்த நேயர்கள் திருப்பூர் பவித்ரா மற்றும் ரவி. அடுத்த பாடல் சென்னை அந்தோணிராஜ் இவருக்கான பாடல், புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்காக.

0: ஹலோ, வணக்கம்.
1: மனதைக்கா சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
1: நான் போட்ட சவால் படத்துல இருந்தீங்க, சுகம் சுகம் பாருங்க.
0: சுகம் சுகம். ஓகே, ப்ளே பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச்.
1: நன்றி.

0: நேரம் சரியாக 8:45 ஆயிடுச்சுங்க. இணையத்தால் இணைக்கும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் யார் கேட்க போறாங்க? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க மேம்? நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கீங்க? ஓகே, இரவு
1: ரொம்ப
0: நேரத்துல
1: சந்தோஷம்.
0: வந்திருக்கீங்க.
1: ஊட்டியில
0: என்ன
1: எப்படி
0: பாடல்?
1: இருக்கு மேம் கிளைமேட்லாம்?
0: கிளைமேட் கொஞ்சம் சில்லா தான் இருக்கு.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். அப்ப எல்லாரும் சுகம் சுகமே தான்
0: சுகம்
1: இல்லையா?
0: சுகமே தான்.

0: நல்லது மேம்.
1: ஓகே.
0: இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய பாட்டு மெல்ல திறந்தது கதவு. இது திரைப்படத்தின் பேர் மேம். அதுல இருந்து வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதுன்னு ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம். இந்த சாங்கோட மியூசிக் லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன், ஒரு காலத்துல பட்டி தொட்டி எல்லாம் இந்த பாடல் கொடி கட்டினது. அதனாலதான் இந்த சாங் செலக்ட் பண்ணிருக்கேன். ஒளிபரப்புறீங்களா?
1: ஓகே, நிச்சயமா எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ மேம்.
1: ஓகேங்க.

விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக கேட்ட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பின நேயர்கள் தாராபுரம் நாடார் தெருவியம் துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி இவங்க எல்லாம் விரும்பி கேட்ட பாடலை கேட்டோம். நிறைவாக உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திற்காக பாடல். பாடலுக்கு விருப்பம் திருப்பூர் வெள்ளியங்காடு, தர்மராஜ், மகேஸ்வரி, ஹரிஷ்.

0: Delhi. The heads of policy planning departments from the BRICS countries engaged in a day-long thematic discussions around future forecasting, challenges and opportunities facing BRICS countries in the current global situation and building resilience, innovation, cooperation and sustainability. Minister for Petroleum and Natural Gas Hardeep Puri today announced that natural gas has been discovered at the Srivijayapuram 3, about 15 kilometres off the east coast of the Andaman Islands. In a social media post, Mr. Puri said the discovery reinforces the vast energy potential of the Andaman Sea and marks another success in the ongoing exploration campaign in the basin. The India Meteorological Department or IMD has said the southwest monsoon has further advanced into some more parts of the east central and west central Arabian Sea, parts of Goa and additional areas of Karnataka, Tamil Nadu and southwest Bay of Bengal. It also forecasts favourable conditions for its advancement in some parts of Karnataka, Maharashtra and Andhra Pradesh during next 2 to 3 days. Meanwhile, IMD has issued a red alert for extremely heavy rainfall at isolated places in Kerala and Mahe tomorrow. The Met Department has also forecast heavy to very heavy rainfall over Assam, Meghalaya, coastal Karnataka and Tamil Nadu, Puducherry and Karaikal during the next 2 days. Coastal Andhra Pradesh and Yanam can experience heat wave conditions tomorrow and Odisha may witness hot and humid weather conditions. Over to sports. In hockey, India defeated Pakistan 5-3 in the semi-final of the Men's Under-18 Asia Cup in Kakamegahara, Japan to set up a title clash against the hosts. In a high-scoring contest, India held its nerve against its arch-rival to seal its place in the final. Japan booked its place in the final with a commanding 8-1 win over Malaysia in the first semi-final. Meanwhile, Indian women's team made an exit from the Under-19 Asia Cup, losing to China in penalty shootouts in the semi-final today. In the SAAF Football Women's Championship, India will face Bangladesh in the final at Margao, Goa tomorrow. The match will be played from 6:30 p.m. IST. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi launches multiple development projects in Gujarat and Daman. Prime Minister emphasizes on self-reliance in energy sector, says India actively leading towards green future by balancing economic growth and ecological preservation. Country's GDP growth rate estimated at 7.7% in 2025-26 following strong momentum by the economy. Home Minister Amit Shah says smart border project in its final execution stage, pilot rollout to be introduced next year at sensitive border locations. Southwest monsoon advances further into more parts of Arabian Sea, Goa and Karnataka. And in hockey, India enter final of men's under-18 Asia Cup beating Pakistan 5-3 in semi-final in Japan. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தித் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கூட்டுறவுக்கான தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் அந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் திரு வெங்கடேஷ் மற்றும் விரிவுரையாளர் திரு ரகுபாலன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம்.
4: உலக மார்க்கெட்டுக்கு வந்து இந்த பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்காக கூட்டுறவு அமைச்சகம் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்றாங்க?
5: இப்ப கூட்டுறவுகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க. நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம் அப்படின்னா கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் இருக்கு. விவசாயிகள்ட்ட இருந்து விளைபொருட்களை சரியான விலை கிடைக்க வைக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்ப அவங்க விவசாயிகளுடைய விளைபொருட்களை உற்பத்தி பண்றாங்க, பல்வேறு மதிப்பு கூட்டிய பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய பொருட்களை எல்லாம் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், வெளியில எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றோம். 3 முக்கியமான தேசிய அளவிலான மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்மாநில கூட்டுறவு சங்கங்களை மத்திய கூட்டுறவு அமைச்சகம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை முதல்ல சொல்லக்கூடியது நேஷனல் கோஆபரேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனம். கிராமங்கள்ல செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோ மாவட்ட அளவுல செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோ இந்த ஏற்றுமதி சங்கத்துல உறுப்பினராக முடியும். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்கள்ல இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இந்த நிறுவனம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காகவே பிரத்யேகமாக

0: சார்பாக ஆரம்பிக்கப்பட்டுக்கூடிய நிறுவனம். ரெண்டாவது சொல்லக்கூடியது பாரதிய பீச் சகாரி சமிதி லிமிடெட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து விதை கூட்டுறவு சங்கமா தேசிய அளவுல உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப விதை அப்படின்னு சொல்லும் போது, ஒரு விவசாயி ஒரு தனியார் கடையில ஒரு உரக்கடையில போய் ஒரு விதை வாங்கிட்டு வர்றாரு, அதை வச்சு அவரு உற்பத்தி பண்றாரு. அவரு கஷ்டப்படுறாரு, இரவும் பகலும் வேலை பாக்குறாரு. ஆனா அந்த விதை தரமானதா இல்லைன்னா அவர் என்ன கஷ்டப்பட்டாலும் அதுல இருந்து உண்மையாக வரக்கூடிய அந்த விளைபொருள் பலன் அப்படிங்கறத அவர் கிடைக்காது. நம்ம விவசாயத்துல ஒரு முன்னணி நாடா இருக்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட விதைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அயல் நாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஹைபிரிட் விதைகளையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. சோ இந்த நிலை மாறணும் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் விதை கூட்டுறவு நிறுவனம். சோ இந்த நிறுவனம் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, உலகத்தரமான விதைகளை கண்டறிஞ்சு அதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு தரமான விதைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, இயற்கை விவசாய பொருட்களுக்கான நேஷனல் கோஆபரேட்டிவ் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற தேசிய அளவிலான கூட்டுறவு நிறுவனம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஆர்கானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். மக்கள் சிறுதானியங்களை நிறைய இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த இயற்கை விவசாய பொருட்களையும் இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான தனி பிரத்யேக கடைகள் எல்லாம் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம இயற்கை விவசாயத்திலையும் கால் பதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பாரத் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஆர்கானிக் விவசாய பொருட்களை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செஞ்சு நாடு முழுவதும் விற்பனை செய்வதற்கான இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
1: கூட்டுறவுத்துறை அப்படின்னாவே ஒரு பழமையான சிஸ்டம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா இப்போ வந்து டெக்னாலஜி மூலமா வந்து நிறைய புதுமைகளை வந்து அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான புதுமைகள் சார்?
2: 2025 அந்த புது கொள்கை வந்தது. அந்த கொள்கை கொண்டு வந்ததற்கு நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டுறவு எல்லா இடத்துக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக கொள்கையை கொண்டு வந்தார். கூட்டுறவு நிறுவனங்கள் எல்லாம் அவங்களோட செய்யக்கூடிய பிசினஸ் எவ்வளவு ஈஸியா எப்படி செய்யணும், அதுக்கு உண்டான பெசிலிட்டி பர்டிகுலர்லி சட்ட திருத்தங்கள் எல்லாம் செஞ்சு அதன் மூலமாக நம்ம கூட்டுறவு எல்லாம் சிறப்பாக பங்கேற்க வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. அது ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, கூட்டுறவு கல்வி பயிற்சி ஆராய்ச்சி அதற்காக அதிக இளைஞர்கள் பெண்கள் இந்த கூட்டுறவுல வந்து கொண்டு வரணும்னு பார்த்து அவர்களுக்கு நிறைய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர்றதுக்காக இந்த கொள்கைகள் இருக்கு. அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா, முதன் முதலாக நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி கூட்டுறவு பல்கலைக்கழகங்கிறது இந்தியாவில அது மாதிரி எதுவும் இல்லை. அமைச்சகம் ஏற்படுத்த பிறகு அதில் ஒரு தேசிய கூட்டுறவு, அதாவது திரிபுவன் சாக்கார் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது வந்து குஜராத்ல ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இர்மான் ஒரு நிறுவனம் இருந்தது, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆனந்த். சோ அதை வந்து ஒரு கூட்டுறவு பல்கலைக்கழகமாக மாற்றி இருக்கிறார். இதுக்காக பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய கூட்டுறவு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களை வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸா உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு கூட்டுறவு கல்வி பயிற்சி இதுக்கெல்லாம் முக்கிய நோக்கங்கள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு கான்செப்ட், மற்ற பிரைவேட்ல இருக்கிற மாதிரியே நம்ம கூட்டுறவுக்கு அந்த மாதிரி இருந்தா டிரைவர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் உபயோகமா இருக்கும்னு பார்த்து பாரத் டாக்ஸிங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் கோஆபரேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க. டிரைவர்ஸ் எல்லாம் அதனால பயனடைஞ்சிருக்காங்க. தேசிய கூட்டுறவு கொள்கை மூலமாக நிறைய திட்டங்களை வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்கிறது.
1: ரகுபாலன் சார், தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் இளைஞர்களை வந்து கூட்டுறவுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சின்னு இதை சொல்லலாமா சார்?
0: நிச்சயமா. தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய திரிபுவன் சகாரி பல்கலைக்கழகம்ங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது கூட்டுறவுக்கான ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரியான பணியாளர்களை கூட்டுறவுக்கு அனுப்பணும் அப்படிங்கறதான் இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நோக்கம். சார் குறிப்பிட்டாங்க மூணு விஷயம், ஒன்னு கல்வி, ரெண்டாவது பயிற்சி, மூன்றாவது ஆராய்ச்சி. இந்த மூன்று விஷயங்களையும் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பல்கலைக்கழகம். அல்டிமேட்டா அப்போ இது மூணையுமே நம்ம இளைஞர்களுக்கு தான் கொடுக்க போறோம். அப்போ அடுத்த கட்டமா இளைஞர்களை கூட்டுறவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறது கூட்டுறவு கொள்கையினுடைய முக்கியமான ஒரு அம்சம். ஒன்று டிஜிட்டலைசேஷன், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களை கூட்டுறவுக்குள்ள கொண்டு வந்து இந்த கூட்டுறவு குடையின் கீழ் இளைஞர்களை அதிகப்படியா கொண்டு வந்த இந்த பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டலைசேஷன் ஓரியன்ட் கோர்சஸ் நமக்கு இருக்கணும், அதுல திறமை வாய்ந்தவர்கள் இருக்கணும். இது நம்ம அடுத்த கட்டமா கொண்டு வரக்கூடியவங்க. இன்னைக்கு பல லட்சம் பேர் கூட்டுறவுகளை பணியாட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்கள வச்சுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டுறவுகளை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அப்ப அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கணும், அதற்கும் பல்கலைக்கழகம் அடுத்தடுத்து முன்னெடுப்புகளை எடுக்கும்.
2: நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையமே பாத்தீங்கன்னா, எங்களுடைய முக்கிய நோக்கமே என்னன்னா கூட்டுறவு கல்வி பயிற்சி. அந்த வகையில நாங்களும் வந்து கூட்டுறவு பல்கலைக்கழகத்துல ஒரு உறுப்பினராக சேர்ந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை நாங்களும் வழங்க இருக்கிறோம்.
1: இங்கே வந்து உங்களுடைய கூட்டுறவு பயிற்சி நிறுவனம் மூலமாக அந்த பயிற்சிகளை பெற முடியும்.

0: ஏற்கனவே 7 மாநிலங்கள்ல ஆரம்பிக்க போறாங்க. அடுத்த கட்டமா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்கும்போது நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய நடேசன் கூட்டுறவு பயிற்சி மேலாண்மை நிலையத்திலேயே திருபுவன் சாகாரி பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழ் படிப்புகளையோ பட்டப்படிப்புகளையோ இங்கேயே கொடுப்பதற்கான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
1: மாணவர்கள்ட்ட பல்கலைக்கழகமாக வழங்கப்படுகிற சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா மதிப்பை கொடுக்கும். கூட்டுறவு பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படிச்சு
2: ஒரு
1: யூனிவர்சிட்டி மூலமா டிகிரி வாங்கி நாங்கள் கூட்டுறவு நிறுவனத்தில் வந்து வேலை செய்யறோம்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பாக இருக்கும்.
0: ஏன்னா இது ஒண்ணுதான் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரே கூட்டுறவு பல்கலைக்கழகம், வேற எங்கேயும் கூட்டுறவுக்கான தனி பல்கலைக்கழகம் கிடையாது.
1: அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய கூட்டுறவு அமைச்சகம் தான் நம்ம சொல்லலாம்.
0: இந்த பல்கலைக்கழகம் வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகவும் கொண்டு வந்திருக்காங்க.
2: கல்வியிலையும் சிறப்பான முன்னெடுப்பை வந்து கூட்டுறவு அமைச்சகம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இளையோருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் சார். கரும்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சர்க்கரை ஆலைகள் அதனுடைய பொருளாதார பலத்தை அதிகரிக்கிறதுக்காக ஒரு 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு மாபெரும் கடன் திட்டத்தையும் வந்து கூட்டுறவு அமைச்சகம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார், எந்த அளவுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு இது வந்து பயனளிக்கும்?
0: சர்க்கரை ஆலைகள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தமிழ்நாட்டுல பெரிய பெரிய சர்க்கரை ஆலைகள் முன்னாடி செயல்பாட்டில் இருந்தது. இன்னைக்கு நிறைய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பெரிய அளவில் செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கான உற்பத்தி செலவு அப்படிங்கிறது அதிகம். ஒரு 10,000 கோடி ரூபாயை தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்தின் கீழே இந்த திட்டம் NCDCயின் கீழே செயல்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள்ல இருந்து பல்வேறு மதிப்புள்ள பொருட்களை நம்மளால உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு பாக்குறோம். அந்த வகையில கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள்லயே எத்தனால் உற்பத்தி ஆலைகளை அமைப்பதற்கான வசதி இந்த 10,000 கோடியின் கீழே கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பெற முடியும். ரெண்டாவது, மின்சார தயாரிப்பு. அந்த கரும்பு சக்கையிலிருந்து அதை எரிபொருளாக பயன்படுத்தி நம்மளால மின்சாரம் தயாரிக்க முடியும். ஸோ அதையும் பண்ணுறதுக்கு இதில் ஏற்பாடுகள் செய்யப்படுது. மத்திய அரசாங்கம் இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய எத்தனால கொள்முதல் செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் உற்பத்தி செய்கிற பட்சத்தில் மத்திய அரசாங்கத்தில் அதனை விற்பனையும் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மொலாசஸ்ன்னு சொல்லக்கூடியதான் பேஸ் ஃபார் எத்தனால். ஸோ அதற்கான GST அப்படின்னு பார்த்தோம்னா 28%லிருந்து 5% குறைஞ்சிருக்கு. அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட உற்பத்தி செலவில் வரி 5% குறைஞ்சிருது. அடுத்த கட்டமாக எத்தனால் அப்படிங்கிறத அவங்க உற்பத்தி செய்யும் போது பெரிய அளவில் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் வருமானத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கூட்டுறவுகள் அதனுடைய சேவைகள் எவ்வளவு வளர்ந்தாலும் அதனுடைய வருமானம் எவ்வளவு வளர்ந்தாலும் நேரடியாக அதனுடைய பலன்ங்கிறது அவங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் போய் சேரும்ங்கிறத நிச்சயமா நம்மளால சொல்ல முடியும்.
2: நிச்சயமா வெங்கடேஷ் சார், இப்போ கரும்பு விவசாயிகளுக்கு வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தொகை கிடைக்கிறதுல ஒரு சின்ன இழுபறி இருந்த மாதிரி ஒரு சூழல்லாம் கூட இருந்திருக்கு. இப்ப அந்த மாதிரி இல்லாம உடனுக்குடன் வந்து தொகை கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவகை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாமா?
1: கண்டிப்பாக சுகர் ஃபேக்டரிக்காகவே தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் மூலமாக நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. சுழற்சி நிதி கிடைக்கிறது. ஸோ அதனால விவசாயிகளுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கரும்புக்கு உடனடியாக விலையை வந்து கொடுத்து விடுகிறார்கள். ஸோ அதுக்கு வந்து பணம் இவங்களுக்கு ரொட்டேஷனுக்கு இருக்கிறதுனால வங்கிகள் சர்க்கரை ஆலைகளுக்கு கடன் வழங்குவதனால் முடிகிறது.
2: மேலும் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகளை வந்து பலப்படுத்துறதுக்காக RBIயோட சேர்ந்து என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் வந்து அமைச்சகம் எடுத்திருக்காங்க சார்?
1: கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்கோ அதே மாதிரி இந்த நகர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வங்கி தான் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். இந்த அமைச்சகம் வந்து உருவாக்கப்பட்டதுல இருந்து நகர கூட்டுறவுக்கு நிறைய வசதி செய்து கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது. பர்டிகுலர்லி என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு அம்பரலா ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கி அதன் மூலமாக எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு அவர்களுக்கு தேவையான கடன் வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். தொடக்க வேளாண்மை சங்கத்தில் கணினி மயமாக்கினார்கள். அதே மாதிரி அனைத்து நகர கூட்டுறவு வங்கிகளும் கணினி மயமாக்கப்பட்டு விட்டது. கவர்மெண்ட் அதற்காக ஒரு அலுவலர்களை நியமித்து இவர்களுக்கு தேவையானதை வந்து அவங்க பூர்த்தி செய்கிறாங்க. கணினி மயக்கல் அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்படி ஒரு பிரைவேட் பேங்க்ல ஒரு இந்த இன்டர்நெட் பேங்கிங்கோ மொபைல் பேங்கிங் சர்வீஸ் டோர் ஸ்டெப் டெலிவரி அதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கிறது கணினிமயமாக்கலாம். அர்பன் பேங்க்லாம் பத்தி அனைத்து வகையான கடன்கள்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார். வீடு கட்டுவதற்கும் 20 லட்சம் வரைக்கும் கடன் லிமிட்டை வந்து உயர்த்தி இருக்கிறார்கள். நிறைய நகர கூட்டுறவு வங்கிகள் பல்வேறு விதமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள்.
2: தங்க நகைக்கான கடன் வரம்பு உயர்த்தப்பட்டிருக்கா சார்? தற்காலத்துல தங்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளா பார்க்கப்படுது. ஏன்னா அதை வச்சு இன்னொரு முதலீட்டை அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க.
1: முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கடனே பாத்தீங்கன்னா நகை கடன் தான். கூட்டுறவுக்கு எந்த வகையில் பாத்தீங்கன்னா அது ஒரு செக்யூர்

0: லோனும் சொல்லக்கூடியதுனால அனைத்து மக்களும் நகை வைத்திருக்கிறதுனால உடனடியாக அவரோட பண தேவைக்காக அந்த நகை கடன் வாங்குறாங்க. கூட்டுறவு தான் அதிகமாக நகை கடன் வழங்குகிறது.
1: அந்த வரம்பு வந்து உயர்த்தப்பட்டிருக்கா சார்?
2: நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்லும் போது நகரங்களில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், டெய்லி வேலைக்கு போகக்கூடியவங்களா இருக்கலாம், அவங்களுக்கான தேவைகள், சிறு வியாபாரிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்காகவே செயல்படக்கூடியதா இந்த நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்றோம். ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கிறது எல்லா வங்கிகளுக்குமே உண்டு. அதுல நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு பார்த்தோம்னா ஒரு 60% அப்படிங்கிறது இன்னைக்கு நிலைமையில ஆர்பிஐனுடைய ரேட்டா இருக்கு. ஸோ அவங்க ஒட்டுமொத்த கடன்ல 60% இந்த முன்னுரிமை துறைகள், அதுல ஒரு சில துறைகள் கொடுத்துருப்பாங்க, அந்தந்த துறைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இந்த முன்னுரிமை கடன்களை அதிகப்படியா கொடுக்கறது நகர கூட்டுறவு வங்கிகள். எந்தெந்த நகர கூட்டுறவு வங்கிகள்லாம் இந்த 60% சரியா பண்றாங்களோ அவங்களுடைய தங்க நகை கடனுக்கான பண வரம்பு அப்படிங்கறது 2 லட்சத்திலிருந்து 4 லட்சமா உயர்த்தி இருக்கிறாங்க.
1: கூட்டுறவு அமைச்சகம்னு அப்படின்ற ஒரு தனிப்பட்ட அமைச்சகம் ஆரம்பிச்சு 5 ஆண்டுகளை வந்து நெருங்கிட்டு இருக்கோம். இந்த சூழல்ல என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு ரொம்ப சிறப்பா ரெண்டு பேருமே வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம தமிழக மக்களுக்கு கூட்டுறவு அமைச்சகத்தோட இந்த செயல்பாடுகளை, சேவைகளை என்ன மாதிரி பயன்படுத்திக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம்னு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்?
0: அதாவது ஒண்ணு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்மளோட தமிழ்நாடு வந்து கூட்டுறவுத்துறையில மிகவும் முன்னோடியான ஒரு மாநிலம். நிறைய திட்டங்கள் அரசு வழங்கியிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அனைத்து திட்டங்களும் நம்ம தமிழகத்திற்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். விவசாய கூட்டுறவு சங்கத்திலிருந்து நகர கூட்டுறவுங்களிலிருந்து மீனவர் கூட்டுறவு, அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் அந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், கடன் வசதிகள், கிடங்கு வசதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கூட்டுறவுகளும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
1: ரொம்ப சிறப்பான கூட்டுறவு அமைச்சகத்தோட சேவைகளை மக்கள் எவ்வாறு பயன்படுத்திக்கலாம்னு நீங்க வழிகாட்டுறீங்க சார்?
2: நம்மளுடைய கூட்டுறவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் முதல்ல அவேர்னஸ் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். உறுப்பினர் அப்படின்னா நமக்கு தான் முன்னுரிமை, நமக்கு தான் பல்வேறு விதமான உரிமைகள் அங்க இருக்கு. நம்ம போய் பார்க்கணும் சங்கம் சரியா செயல்படுதா. ஒவ்வொரு ஆண்டும் கூட்டுறவு சங்கத்துல ஆண்டு பேரவை கூட்டம் நடக்கும், அதுல போய் நம்ம கலந்துக்கிறோமா? கூட்டுறவு சங்கத்துல தேர்தல் நடக்கும் போது நம்ம கலந்துக்கிறோமா? நம்ம ஊர் சங்கத்துல தேர்தல் நடக்குதுன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தலைவர் ஆகிறதுக்கு நிக்கிறாங்களா? எப்படி நம்ம ஜனநாயகத்துல சரியான முறையில ஓட்டு போடணும்னு நினைக்கிறோமோ, கூட்டுறவு சங்கம்ங்கிறது ஜனநாயக முறையில மக்களாட்சி முறையில செயல்படக்கூடிய அமைப்பு.
1: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளா நிறைய மக்கள் நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. ஒவ்வொரு அமைச்சகம் வாயிலா வந்து நிறைய திட்டங்கள் வந்து மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல கூட்டுறவுத்துறைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தனி அமைச்சகம், அதுலயும் வந்து 5 ஆண்டுகளை வந்து நிறைவு செய்ய போகுது. அந்த அமைச்சகத்தோட செயல்பாடுகள் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில வந்து இருக்கு. மக்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி சார்.
0: நன்றி.
2: நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9:30, ஆகாஷ்வாணி அரங்கசை நிகழ்ச்சிகள். இன்றைக்கு இடம்பெறுவது தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு, வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சரசூட. கொத்தவாசல் வெங்கட்ராமையர் இயற்றிய சாவேரி ராகவர்ணம் ஆதிதாளம்.

நேரம் 10:15, 15 நொடி. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாமகான லோலனே, பாபநாசம் சிவன் பாடல், ராகம் இந்தோளம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் கே ஜே யேசுதாஸ் குரலில் ஊரெல்லாம் உன் பாட்டு.

சந்தித்த வேளைக்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடலுடன் நிறைவு பெறுகிறது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்போ. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 40.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.7 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு 30.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.5 டிகிரி செல்சியஸ் அதிகம். காற்றில் ஈரப்பதம் 82%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 41.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3.4 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு 30.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3.1 டிகிரி செல்சியஸ் அதிகம். காற்றில் ஈரப்பதம் 71%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38-39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 29-30 டிகிரி செல்சியஸை ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை சூழல் விளக்கு. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்தில் ஆண்டவன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு 7:25 யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு லோக்பிரிய கோபிநாத் போர்தொலை பிறந்த தினம் குறித்த சிற்றுரை, தொடர்ந்து திரைகானம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 நம்மொழி செம்மொழி, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள். உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்து நிலவன் அவர்கள். 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார். 9 மணிக்கு அரங்கிசை, பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வேணையிசை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்திசுதரல், 11:02 இளைய பாரதம், ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா முதல் பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பவர்கள் கே எஸ் திவ்யஸ்ரீ, ஹிட்டாபி ஹேம்தேவ், என் ஸ்ரீநிதி, பூர்ணசகா, வி எஸ் மதுமிதா, ஏ ஆர் ஜி அஸ்னி ஆகியோர். தொடர்ந்து இணைய பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு குறித்து உரை வழங்குபவர் ஜி லலிதா தேவி. இசையும் மன அமைதியும் உரை வழங்குபவர் வி காவ்யா. 12:10 சங்கீத சாரல், அனந்தலட்சுமி நாராயணன் அவர்களின் பாட்டு, வில்லிவாக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், வி ராமைய விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 11 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் குறித்த தகவல்கள். 1:10 பெருமை மிகு பாரதம், கடலும் கடல் சார்ந்த காடுகளும் உரை சித்திரம், எழுதியவர் ஆர் சுரேந்தர் அவர்கள். 2:15 திரைக்கானம். 2:50 வானிலை, மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகாணம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், ஒருங்கிணைந்த பண்ணையமும் வாய்ப்புகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி குமரவேல் ஆகியோர். 8:05 திரைகாணம். 8:45 கஸ்டூடியன்ஸ் ஆஃப் கேனோபி முதல் பகுதி. தமிழ்நாடு முதன்மை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் பேராசிரியர் டாக்டர் ஆர் இளங்கோவன் அவர்கள். 9:15 திரைகாணம். 10 மணிக்கு அகில பாரத இசை, ஹிரிகேஷ் காகுர்டே அவர்களின் கையால். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.